மனம் விரும்பும் கானங்களை காற்றலிகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலை சொல்லும் நேரம் 5:33. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் குரல்களில் வருகிறது, முரட்டுக்காளை.

நேரம் 5:38. துள்ளலான பாடல்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் TL மகராஜன், பி. சுசிலா மற்றும் குழுவினர் குரல்களில் நாயகன்.

நேரம் 5:43 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் மலேசிய வாசுதேவன், சுனந்தா மற்றும் குழுவினர் குரல்களில் சேரன் பாண்டியன்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 5 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபபவருடம் ஆவணி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27 நாள் வியாழக்கிழமை, நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரள முதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

0: தீங்குக்கு தீங்கு செய்து தண்டிப்பவரை இந்த உலகம் மதிப்பதில்லை. தீங்கு செய்தவரை மன்னிக்கிற மனம் உடைய பொறுமைசாலியை இந்த உலகம் தங்கத்தைப் போல போற்றி புகழ்ந்து பாதுகாக்கும். குறள் எண் 155, அதிகாரம் பொறையுடைமை.
1: ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து.
0: தீங்குக்கு தீங்கு செய்து தண்டிப்பவரை இந்த உலகம் மதிப்பதில்லை. தீங்கு செய்தவரை மன்னிக்கிற மனமுடைய பொறுமைசாலியை இந்த உலகம் தங்கத்தைப் போல போற்றி புகழ்ந்து பாதுகாக்கும். குறள் எண் 155, அதிகாரம் பொறையுடைமை.

0: நேர்களை நேரம் காலை 5:59. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா கமேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹெவ் டெல்ஃபின் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட்டின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 நேரம் காலை 6:03. நேர்களினை கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். நேர்களை இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல் நிகழ்ச்சி. 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனை தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதிபா அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீஃப் அவர்கள்.

இன்று காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் தூத்துக்குடி சி. பத்மாவதி அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். எட்டு 15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. அதனைத் தொடர்ந்து 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். இன்று காலை 9:02 உலாவரக்கூடிய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு வெற்றியை நிலைநிறுத்த

அதனைத் தொடர்ந்து 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். இன்று காலை 9:02 உலாவரக்கூடிய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு, வெற்றியை நிலைநிறுத்துவது உழைப்பா நேர்மையா என்ற தலைப்பில் நேயர்கள் பேச இருக்கிறீங்க. காலை 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 மணித்திறநாடு நிகழ்ச்சியில் இன்று ரக்ஷாபந்தன் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைந்து வருகிறதா என்ற தலைப்பில் தோழிகள் பேச இருக்கிறீங்க. 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சாலியா விதையின் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்று 1979 இடம்பெற்ற பாடல்கள் உலாவரும். 5:30 டெல்லியில் உள்ள டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் இளையோர் பெண்கள் பிரிவின் 65வது சுப்ரதே கப் கால்பந்து இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை இடம்பெறும். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்கலாம். 5:30 படமும் பாடலும், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள். ஆறு நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. 9 மணிக்கு இடைவிடா இசைமழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் சிந்தனைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள்.

0: நேர்கள் கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும் இணைந்திருக்கிறோம். நெல்லை பண்பலை 102.6 நேரம் காலை 6:09. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: இறை தொண்டு இறைவனுக்காக செய்யும் சேவையே இறை தொண்டு எனப்படும். இது கோயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் தொண்டு செய்வதாகும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற திருமூலரின் சித்தாந்தம் மக்களிடையே நிலவுவதும் நாம் அறிந்ததே. தெய்வம் நீ என்று உணர் என்ற பாரதியின் கூற்றின்படி ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் இறைவன் வாசம் செய்கிறான். இருப்பினும் பொறாமை,

0: கோபம், கள்ளத்தனம் உள்ள உள்ளத்தில் இறைவன் இருப்பதில்லை. அவ்வாறென்றால் எத்தகைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்ற வினா எழும்போது, ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவேல் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்று கண்ணதாசன் விடை கூறுகிறார். இத்தகு அன்புள்ளம் கருணை உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு செய்யும் தொண்டும் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். இறை அடியார்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்து நீங்காத நற்பேரினையும் புகழினையும் பெற்று இன்றளவிலும் ஒவ்வொருவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இறை தொண்டு செய்கின்ற அடியார்கள் கோவிலை சுத்தம் செய்வது, திருவிளக்கு ஏற்றுவது, கோவிலுக்குள் தோட்டங்கள் அமைத்து மலர்களால் இறைவனுக்கு பூசை செய்வது போன்ற செயல்களை செய்து மகிழ்ந்தனர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதன் அடிப்படையில் இறைவன் வீற்றிருக்கின்ற திருத்தலங்களில் உழவார பணி செய்து இறை தொண்டு ஆற்றிய நாயன்மார் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் ஆவார். அவரை சோதிப்பதற்காக அவர் தூய்மைப்படுத்தும் இடங்களில் எல்லாம் பொன்னையும் மணியையும் இறைவன் குவித்த போதும், அவைகளை கண்ட அப்பர் பெருமான் அவைகளை கோவிலுக்கு வருகின்ற இறை அடியார்களின் கால்களை உறுத்தும் கற்களாக கருதி கூட்டித் தள்ளிவிடுகிறார். இவரது உழவாரப் பணியின் தொண்டினை மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கின் சேர்வாரும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்மண் தாளே சார்வான திருமணமும் உழவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாள திருவிதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் என்ற பதிகம் இறை தொண்டே அவரது கடமையாக இருந்ததனை சுட்டுகிறது. அப்பர் பெருமான் சிவாலயங்களிலும் அதனை சுற்றியுள்ள திருவிதிகளிலும் தூய்மை பணியினை செய்து இறை தொண்டு ஆற்றினார். மேலும் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் இறைவனை வணங்க வேண்டும் என்று திரு அங்கமாலையில் வலியுறுத்துகிறார். வைணவ அடியாரான பெரியாழ்வார் திருவள்ளிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து வடபெரும் கோயில் உடையானுக்கு பூமாலை சாற்றும் பணியினை செய்து வந்தார். பூமாலையாலும் பாமாலையாலும் இறை தொண்டு செய்தார். பூமாலை கொண்டு நின்றால் போற்றி புகுந்தேன் நான் காமாலை கண்ணினோர்க்கு இனிய காட்சி போல் மாமாலையானே வன்புதுவை பட்டபிரான் கோமாலை சொல்ல கேட்டு உகந்தருள் செய்யாயோ என்னும் பாசுரத்தின் வழி இறைவனே உன் அழகிய திருவடிகளுக்கு அழகான பூமாலைகளை சாற்றி போற்றி துதித்து உன் திருவடிகளையே அடைக்கலமாக புகுந்தேன். காமாலை வந்தவர்களுக்கு எவ்வாறு இனிய நிறமாகிய கண் பார்வை கிடைக்கின்றதோ அவ்வாறே என் போன்ற அடியார்களுக்கு இனிய காட்சியாக இருக்கிறாய். பெருமை மிக்க திருமாலை உடையவனே வளமிக்க திருவள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பாடிய இந்த தமிழ் மாலையை கேட்டு நீ மனமகிழ்ந்து எனக்கு அருள் செய்வாயாக என்று கூறுவதில் இருந்து அவர் பூமாலைகளால் செய்த கைங்கரியம் வெளிப்படுகிறது. அவனிடத்து கொள்ளும் ஆர்வமே பூவாகிறது. தொண்டரடி பொடியாழ்வார் ஆண்டாள் உள்ளிட்ட பிற அடியார்களும் இறைவனுக்கு இறை அடியார்களுக்கும் செய்யும் தொண்டே சிறப்பானது என்று தொண்டு செய்து சிறப்புற்றனர். நீதி நூல்கள் பிற உயிர்களிடத்து அன்பு காட்டுவதும் வறியவர்களுக்கு ஈவதும் உண்மையான இறை தொண்டாகும் என்கின்றன. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பிற உயிர்களிடத்து அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இருள் நிறைந்த நரகம் என்பது எப்போதும் இல்லை என்கிறது வள்ளுவம். திருமூலரும் அன்பே சிவம் என்கிறார். மற்ற உயிர்களிடத்து அன்பு காட்டுதலே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்பதனை இக்கூற்று வலியுறுத்துகிறது. இறை தொண்டு செய்யும் மனிதர்களிடம் அன்பு கருணை பணிவு சிந்தனை தெளிவு சமூக நலன் சார்ந்த எண்ணங்கள் உருப்பெறும். இந்த எண்ணங்கள் மனிதர்களை மேன்மையுடையவர்களாக மாற்றும். இந்த மேன்மை குணம் உடையவர்கள் இறைவனுக்கு மட்டுமன்றி மனிதர்களுக்கும் சேவை செய்வர். ஏனெனில் தன்னலமற்ற மனித சேவை இறைவனை அடைவதற்கான திறவுகோலாக இருக்கிறது. பிறருக்கு உதவுவதும் உண்மை பேசுவதும் கோபத்தினை தவிர்ப்பதும் போன்ற நல்ல பண்புகளை நம்மிடம் வளர்த்துக் கொள்வதே இறைவனுக்கு செய்யும் சிறந்த தொண்டாகும். அவ்வியல்புகளை கொண்டு உண்மையான இறை தொண்டினை புரிவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.

காலை 6:15. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேர்கள் இணைந்திருப்பது நிலைப்பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். நம் முயற்சி சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அது தொடர்ந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். அன்பான நேயர்களே, வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும் பரிசு அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் சிறு சிறு முயற்சிகளின் அழகான பலன்தான் வெற்றியாகும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நீர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் நம்மை நாமே நம்ப வேண்டும். நம்மால் முடியும் என்று நம்மை நாம் நம்ப தொடங்கும் அந்த நொடியில்தான் நம்முடைய வெற்றி பயணம் தொடங்குகிறது. பெரிய வெற்றியை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டாம். இன்று செய்ய வேண்டிய ஒரு சிறிய நல்ல செயலிலிருந்து நாம் தொடங்குவோம். ஒரு பக்கம் படிக்கலாம், ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம், நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட ஒரு வேலையை தொடங்கலாம், ஒருவரிடம் அன்பாக பேசலாம். சிறிய நல்ல செயல்கள் சேர்ந்து ஒரு பெரிய நல்ல வாழ்க்கையை உருவாக்குகிறது. அன்பின் சிகரம் இன்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

தேனில் சொல்லெடுத்து இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேற்றைய கண்ணீர் இன்றைய அனுபவமாகும், இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாகும். நம் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் விட்டுவிடாமல் இருப்போம், நம்பிக்கை. ஏனென்றால் நம்பிக்கை இருக்கும் வரை புதிய முயற்சிக்கான வாய்ப்பு இருக்கும். நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய 5 வரிகள்: நம்புவோம், நம்மால் முடியும் என்று. முயற்சி செய்வோம் வெற்றி வரும் வரை. பொறுமையாக இருப்போம், நல்லவை நேரம் எடுத்துக்கொள்ளும். கற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும். முன்னேறுவோம் நம் கனவை நோக்கி. நேர்களிணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 இன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்:

இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நீர்கள் இணைந்திருப்பது நிலைப்பண்பலை 102 பிள்ளையாரன் வணக்கப் பூக்கள் நிகழ்ச்சியோடு. வணக்கப் பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது நிலைப்பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. நேர்கள் இனி கேட்கலாம்
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

சென்னை தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி.

0: வேலி காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி ஆகிய சிறுதானிய பயிர்கள் பயிர் சுழற்சி முறைக்கு உகந்ததாகவும் வறட்சி, களர், உவர் மற்றும் வளமற்ற நிலப்பகுதிகளில் சாகுபடி செய்ய ஏற்றதாகவும் உள்ளது. சிறுதானியங்களில் மிகுதியான தாது பொருட்கள், உயிர் சத்துக்கள், நார்ச்சத்துக்கள் மற்றும் குறைந்த அளவு கொழுப்பு சத்துக்கள் அடங்கியுள்ளது. மற்ற தானியங்களை காட்டிலும் சிறுதானியங்களில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிக அளவு உள்ளது. சிறுதானிய பயிர்களின் உற்பத்தி அதிகரிக்க தரமான விதைகளை பயன்படுத்துவது அவசியம். சிறுதானிய பயிரின் விளைச்சலுக்கு தரமான விதையே மூலதனம். தரமான விதை என்பது பாரம்பரிய குணங்களில் சிறிதும் குறையாமலும் பிற ரகம் மற்றும் பிற பயிர்கள் கலப்பு இல்லாமல், தூசி தும்பு இல்லாமல், பூச்சி புஞ்சானம் தாக்காமல், அதிக முளைப்பு திறனுடன் இருக்கும் விதையே தரமான விதையாகும். தரமான விதைகளை பயன்படுத்துவதால் அதிகப்படியான முளைப்பு திறன், சரியான பயிர் எண்ணிக்கை, சீரான பயிர் வளர்ச்சி, ஒரே நேரத்தில் பூத்து முதிரும் பயிர், அதிக மகசூல் போன்ற நன்மைகளை பெற முடியும். சிறுதானிய பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் மிக குறைவாக உள்ளது. இதனால் இவ்வகை பயிர்களுக்கு எந்தவிதமான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த தேவையில்லை. சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுவதில்லை. குறைந்த அளவு தண்ணீர் உள்ள பகுதி மற்றும் மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்களை பயிரிடலாம். மேலும் இதனை தீவன பயிர்களாகவும் பயிரிடலாம். சிறுதானிய பயிர்களான சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி போன்றவற்றிற்கு 75% விதை முளைப்பு திறன் இருக்க வேண்டும். மேலும் விவசாயிகள் தங்கள் கைவசம் உள்ள விதைகளை விதைக்கும் போது அந்த விதைகள் சரியான முளைப்பு திறன் உடையவைதானா என பரிசோதித்து விதைக்க வேண்டும். விதை உற்பத்திக்கு ஏற்ற சாகுபடி தொழில்நுட்பங்களை திறம்பட பயன்படுத்த வேண்டும். ரகத்தின் மரபு தூய்மையை பராமரிக்க போதுமான பயிர் விலகல் தூரத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு ரகத்தின் மரபு தூய்மையை உறுதிப்படுத்த அவ்வப்போது கலவன் அகற்ற வேண்டும். சிறுதானிய பயிர்களின் விதைகள் சிறிய அளவில் இருப்பதால் கல், மண் மற்றும் தூசிகளை கவனமாக அகற்றுதல், சுத்தம் செய்த விதைகளை விதைநேர்த்தி செய்து முறையாக சேமித்து வைக்க வேண்டும். தண்ணீர் என்பது உயிர்களின் அடிப்படை ஆதாரமாகும். விவசாய துறையில் தண்ணீரின் பங்கு மிக முக்கியமானது. ஆனால் இன்றைய நிலையில் மழைப்பொழிவு குறைவு, நிலத்தடி நீர் குறைவு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகிய காரணங்களால் தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தண்ணீரை சிக்கனமாகவும் அறிவார்ந்த முறையிலும் பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. தண்ணீரை சரியான அளவில், சரியான நேரத்தில், சரியான இடத்தில் பயன்படுத்துவது தண்ணீர் மேலாண்மை ஆகும். இதனால் தண்ணீர் வீணாவதை தவிர்க்க முடியும், பயிர்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் வழங்க முடியும், நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும், அதிக விளைச்சல் பெற முடியும். தண்ணீரை துளி வடிவில் நேரடியாக வேர்ப்பகுதியில் வழங்கும் முறை துளிப்பாசனமாகும். இதனால் நீர் அதிகம் சேமிக்கப்படுகிறது. இது காய்கறி மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு ஏற்றது. மழை போல் தண்ணீர் தெளிக்கும் முறை தெளிப்பு பாசனமாகும். இதனால் நீர் சமமான முறையில் விநியோகிக்கப்படுகிறது. மணல் வகை மண்ணிற்கு இது ஏற்றது. மழை நீரை சேகரித்து பின்னர் பயிர்களுக்கு பயன்படுத்த இதனால் நிலத்தடி நீர் அதிகரிக்கிறது, நீர் பற்றாக்குறை குறைகிறது. பண்ணையில் சிறிய குளம் அமைத்து நீர் சேமிப்பது பண்ணை குளம் ஆகும். இது வறட்சி காலத்தில் பயன்படும் நீர் சேமிப்பு அதிகரிக்கும். மண்ணில் மூடு பயிர்கள் பயன்படுத்துவதால் மண் ஈரப்பதம் பாதுகாக்கப்பட்டு நீர் ஆவியாகாமல் தடுக்கப்படுகிறது. ட்ரோன் கண்காணிப்பு நீர் பயன்பாட்டை மேலும் சிக்கனமாக்குகின்றன. இந்தியாவில் பல அரசு திட்டங்கள் மூலம் தண்ணீர் மேலாண்மை ஊக்குவிக்கப்படுகிறது. குறிப்பாக மைக்ரோ பாசன திட்டங்கள் விவசாயிகளுக்கு உதவுகின்றன. தண்ணீர் மேலாண்மை முறைகள் விவசாயத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானவை. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் மட்டுமே எதிர்காலத்தில் உணவு பாதுகாப்பு உறுதி செய்ய முடியும். எனவே ஒவ்வொரு விவசாயியும் தண்ணீர் மேலாண்மை முறைகளை கடைபிடித்து செயல்பட வேண்டும். சமச்சீரான உர பயன்பாடு என்பது மண் பரிசோதனைகளின் அடிப்படையில் பேரூட்ட சத்துக்களையும் நுண்ணூட்ட சத்துக்களையும் சரியான அளவிலும் விகிதத்திலும் இடுவதாகும். உர பயன்பாட்டு திறன் என்பது இடப்பட்ட ஊட்டச்சத்துக்களில் எவ்வளவு பயிரால் உண்மையில் உறிஞ்சப்படுகிறது என்பதை அளவிடுகிறது. சமச்சீரான பயன்பாடு எந்தவொரு ஊட்டச்சத்தும் விடுபடாமல், தாவர வளர்ச்சியை தடுக்காமலும் வீணாக்காமலும் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் உர பயன்பாட்டு திறனை நேரடியாக அதிகரி

0: இருக்கிறது. யூகத்தின் அடிப்படையில் அல்லாமல் துல்லியமான உள்ளூர் மண் அறிக்கைகளின் அடிப்படையில் ஊட்டச்சத்துக்களை இடவும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் துத்தநாகம் அல்லது போரான் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்களை சரியான விகிதங்களில் வழங்க வேண்டும். மண் உயிரினங்களை பாதுகாக்க இரசாயன உரங்களுடன் இயற்கை உரங்கள் அல்லது உயிர் உரங்களை சேர்த்து பயன்படுத்தவும். பயிரின் குறிப்பிட்ட வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்களை இடவும். உரங்களை மேற்பரப்பில் பரவலாக பரப்புவதற்கு பதிலாக வேர்பகுதிக்கு அருகில் இடவும். சமச்சீர் ஊட்டச்சத்துக்கள் நச்சுத்தன்மை அல்லது கடுமையான குறைபாடுகளை தடுக்கின்றது. அறுவடை கழிவுகளை எரிப்பதை தவிர்க்கவும். உரச்செலவுகளை சேமிக்க அவற்றை உரமாக மாற்ற வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு உரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 73 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 62 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 39% முதல் 61% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நிலைப்பந்தலை 102.6 நேரம் காலை 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஐ இசைக்கு முகிலா. நான் தென்காசி மாவட்டம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். மண்பொருட்கள் உருவாக்கிய துளைகள் வழியாக மழைநீர் பூமிக்குள் எளிதாக இறங்குகிறது. இது நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதுடன் மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் உதவுகிறது. மண்புழுக்களின் நடமாட்டம் மண்ணில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளின் வளர்ச்சியை பல மடங்கு அதிகரிக்கிறது. அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லிகளும் ரசாயன உரங்களும் மண்புழுக்களை கொன்றுவிடும். நிலத்தின் மேல் இலைத்தலைகளை பரப்புவதன் மூலம் மண்புழுக்களுக்கு தேவையான

0: உணவும் குளிர்ச்சியான சூழலும் கிடைக்கும். தொழு உரம் மற்றும் பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துவது மண்புழுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். மண்புழுக்கள் தங்களது எடையை விட அதிக உணவை ஒரு நாளில் உட்கொள்ளும் திறன் கொண்டவை. இவை மண்ணை சுத்திகரிக்கும் ஒரு இயற்கை இயந்திரம் போலவே செயல்படுகின்றன. நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
0: என்னுடைய பெயர் ஐ இசைக்கு முகிலா.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.
2: வணக்கம் அன்பான வானொலி நேயர்களே. காற்று, காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட வாழ முடியாது. நாம் சுவாசிக்கும் காற்று நம் கண்களுக்கு தெரியாது, அதனால் அதன் மதிப்பை நாம் உணராமல் இருக்கலாம். ஆனால் சுத்தமான காற்று இல்லாமல் மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என எந்த உயிரினமும் ஆரோக்கியமாக வாழ முடியாது. நண்பர்களே, இன்று நமது காற்று பல்வேறு காரணங்களால் மாசடைந்து வருகிறது. வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை, தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் புகை, குப்பைகளை எரிப்பது, கட்டுமான பணிகளால் உருவாகும் தூசி, பட்டாசு மற்றும் சில வகையான எரிபொருட்களின் புகை, மரங்களை அதிகமாக வெட்டுவது போன்ற பல காரணங்கள் காற்று மாசுபாட்டிற்கு காரணமாகின்றன. காற்று மாசுபாடு அதிகரிக்கும் போது ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கிறது. அதனால் காற்றை தூய்மையாக வைத்திருப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு கூட. அப்படியானால் நாம் என்ன செய்யலாம்? முதலில் தேவையில்லாமல் தனிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துவதையும் தவிர்ப்போம். முடிந்த இடங்களில் நடந்து செல்லலாம், சைக்கிள்களை பயன்படுத்தலாம், பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். ஒரே இடத்திற்கு செல்லும் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் சேர்ந்து பயணம் செய்வதன் மூலமும் வாகன பயன்பாட்டை குறைக்கலாம். இரண்டாவதாக, குப்பைகளை எரிப்பதால் புகையும் நச்சு பொருட்களும் காற்றில் கலக்கலாம். எனவே குப்பைகளை முறையாக பிரித்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை மறுசுழற்சி செய்வோம். மூன்றாவதாக, மரங்கள் நமக்கு ஆக்சிஜன் வழங்குவதோடு காற்றிலுள்ள சில மாசுபடுதிகளை குறைக்கவும் சுற்றுச்சூழலின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்தவும் உதவுகின்றது. எனவே ஒரு மரத்தை வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு பதிலாக புதிய மரங்களை வளர்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்துவோம். நான்காவதாக, வீட்டிலும் பள்ளியிலும் பசுமையான சூழலை உருவாக்குவோம். அன்பான நேயர்களே, நாம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை வழங்குகிறோம், நல்ல உணவை வழங்குகிறோம், நல்ல வாழ்க்கையை வழங்க முயற்சி செய்கிறோம். ஆனால் அவர்கள் சுவாசிக்க வேண்டிய சுத்தமான காற்றையும் அவர்களுக்கு நிச்சயமாக விட்டு செல்ல வேண்டும். எனவே எதிர்கால தலைமுறைக்காக நாம் இன்றே செயல்படுவோம். நண்பர்களே, நாம் சுவாசிக்கும் காற்றுக்கு எல்லை கிடையாது. ஒரு இடத்தில் ஏற்படும் காற்று மாசுபாடு மற்ற பகுதிகளுக்கும் பரவக்கூடும். அதனால் காற்றை பாதுகாப்பது என்பது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு குடும்பத்திற்கோ மட்டும் தேவையானது அல்ல. இது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பு. தூய்மையான காற்று ஆரோக்கியமான வாழ்க்கை. நாம் இன்று எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் நாளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய பரிசாக இருக்கும். கீப் அவர் ஏர் கிளீன். தூய்மையான காற்றை நமது உரிமை மட்டுமல்ல, அது பாதுகாப்பது நமது கடமையும் கூட. நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெல்லை மக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய சிந்தனை, புதிய உற்சாகம், இவை அனைத்தையும் சுமந்து வந்திருக்கிறது இந்த அழகான காலை. அன்பான நேயர்களே, உங்கள் காலை நேரத்தை இனிமையாக்கவும், உங்கள் பயணத்தில் ஒரு நல்ல துணையாக இருக்கவும், உங்கள் மனதில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் விதைக்கவும் இதோ உங்கள் அன்பான நிகழ்ச்சி. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், கிடைச்ச இந்த லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில் 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. வணக்கம் பரணி. நெல்லை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிரடியான அட்டகாசமான பாடல்களை அழகாக அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியோட தொடக்கமா தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: அன்புமிகு தொழில் முனைவரே வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தொழில் நடமாடும் பல்வேறு சோடா தயாரிப்பு நிறுவனம். ஒரு கடையை வாடகைக்கு பிடிக்க வேண்டும், அங்கே ஒரு 75,000 முதல் 1,00,000 ரூபாய் முதலீடு போட்டு பல வகை கலர்களில் பல வகை சுவைகளில் சோடா தயாரிப்பு நிறுவனத்தை நிறுவ வேண்டும். வெளியே 10 ரூபாய் 20 ரூபாய் என்று ஒவ்வொன்றுக்கும் எழுதி போட்டால் நல்ல மார்க்கெட்டு இருக்கிறது. அதேபோல் ஒரு நடமாடும் வாகனமோ அல்லது தள்ளு வண்டியிலோ இயந்திரம் பொருத்தப்பட்ட வண்டியிலோ ஒரு நடமாடும் இயந்திரத்தை 1,75,000 ரூபாய் அளவிலே வாங்கி வைத்து கொண்டால் திருவிழாக்கள், திருமணங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் அவற்றை எடுத்து சென்று இந்த சோடாக்களை மக்களுக்கு விற்பனை செய்யலாம். இரண்டும் சேர்த்தும் ஒரு யூனிட்டாகவும் செய்யலாம். தனியாக ஒரு இடம் பிடித்து 10x10 சதுரடி இடம் பிடித்து அதிலும் செய்யலாம். ஆனால் இரண்டும் சேர்த்து செய்தால்தான் தற்காலத்தில் லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பல வகை சுவைகளில் பல கலர்களில் இப்போது விற்பனையாகிறது. கார்பனை தனியாக தயாரித்து அதை சோடாவில் ஏற்றம் செய்து உடனுக்குடன் கொடுக்கும்போது மிக தரமாக இருக்கிறது. கடந்த காலங்களிலே கோழி சோடா, கிளப் சோடா, பிளாஸ்டிக் கேன்களிலே அடைத்து விற்கக்கூடிய சோடா என்று நிறைய வகை சோடாக்கள் வந்துவிட்டன. 1 லிட்டர் 2 லிட்டர் சோடா என்றெல்லாம் விற்பனை செய்யப்படுகிறது. அதிலும் இன்றும் கிராமப்புறங்களிலே இந்த கோழி சோடாவுக்கு மவுசு இருக்கிறது. அதை போன்ற விற்பனை வாய்ப்பு இந்த சோடாவுக்கும் உண்டு. இது தற்காலத்திலே உருவாக்கப்பட்டு இன்று தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலே தனியாக சோடா நிலையங்கள் மட்டுமல்ல ஒரு சிறு 10,000 முதல் 20,000 வரைக்கு ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் அல்லது பெரிய ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கி அதிலே பல குளிர்பானங்கள் அதை வைத்து விற்கலாம். 0.5 லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் இதுவும் இதோடு சேர்த்து விற்பனையாகும். லெமன் ஜூஸ் போன்ற சின்னஞ்சிறு பழங்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஜூஸ்களும் வைத்திருக்கலாம். பலர் சோடாவோடு லெமன் போட்டு குடிப்பதையும் அதிலே சிறிது இனிப்பு அல்லது உப்பு சேர்த்து குடிப்பதையும் விரும்புகிறார்கள். அதை மருந்தாக கருதுகிறார்கள். எனவே அந்த பழங்களை புளியக்கூடிய கருவிகள், ஒரு மிக்சி, இவற்றை நீங்கள் வைத்து கொண்டால் உங்களுடைய வியாபாரம் விருத்தியாவதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. பெரிய முதலீடு இல்லை. தள்ளுவண்டியை பார்ப்பதற்கு ஒருவர், கடையை பார்ப்பதற்கு ஒருவர், 2 பேர் வேலைக்கு போட்டால் போதும். ஆனால் உரிமையாளர் இதை பற்றி நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இதனுடைய தொழில் நுணுக்கம் என்னென்ன சேர்க்க வேண்டும், மூலப்பொருட்கள் என்ன, எப்படி விற்பனை செய்யலாம், விற்பனையை பெருக்க எப்படி விளம்பரம் செய்வது, எந்தெந்த திருவிழாக்கள், அரசு விழாக்கள், கட்சி விழாக்களுக்கு போய் இவற்றை விற்பனை செய்வதற்கு அனுமதி பெற்று எப்படி விற்பனை செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் உரிமையாளர் நுணுக்கத்தோடு கற்று, ஏனென்றால் உணவுப் பொருள் இதற்கு வேண்டிய அனைத்து லைசன்ஸுகளும் பெற வேண்டும், ஜிஎஸ்டி எடுக்க வேண்டும். ஒரு சின்னஞ்சிறு தூசியோ அல்லது பல்லியோ ஒரு சிறு பூச்சியோ விழுந்துவிட்டால் எல்லாம் காலி. அதற்கு பெரிய அபராதமும் சீலும் வைக்கிறார்கள். எனவே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும்.

பொருள் கையிலே அந்த கையில் போடக்கூடிய க்ளவுஸ் போட்டிருக்க வேண்டும், வாயிலே மாஸ்க், தலையிலே முடிகள் உதிராமல் இருக்கிற பிளாஸ்டிக் பை போன்றவற்றை வாங்கி வைத்திருக்க வேண்டும். சுத்தமாக சுகாதாரமாக செய்யும்போது நிச்சயமாக வாடிக்கையாளர்கள் வருவார்கள். பெரிய போர்டு வைத்திருக்க வேண்டும், ஒரு மைக்கிலே இங்கே என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், ஜூஸ் கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும், கூல் வாட்டர் கிடைக்கும், ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் கிடைக்கும், இதுபோல் 10 வகையான சுவைகளிலே சோடா கிடைக்கும் என்று அந்த மைக்கிலே அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பாதையிலே நடந்து செல்லக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஓ இங்கு கிடைக்கிறது அல்லவா என்று வந்து வாங்குவார்கள். இந்த காலத்திலே குளிர்காலங்களிலும் சோடா விற்பனையாகிறது, தண்ணீர் விற்பனையாகிறது, லெமன் ஜூஸ் விற்பனையாகிறது. வெயில் காலத்திலோ உங்களுக்கெல்லாம் தெரியும், அபாரமான விற்பனையை இந்த சோடா கடைகளிலே மக்களுக்கு கிடைக்கிறது. மக்கள் விரும்பி வாங்குகிறார்கள். வெயில் காலங்களிலே இந்த சோடாவோடு லெமன் போட்டு குடிப்பதை பலர் விரும்புகிறார்கள். எனவே தேவைக்கு ஏற்றபடி உற்பத்தியை கூட்டிக் கொள்ளலாம், குறைத்து கொள்ளலாம்.

0: எல்லாம் தெரியும். அபாரமான விற்பனையே இந்த சோடா கடைகளிலே மக்களுக்கு கிடைக்கிறது. மக்கள் விரும்பி வாங்குகிறார்கள். வெயில் காலங்களிலே இந்த சோடாவோடு லெமன் போட்டு குடிப்பதை பலர் விரும்புகிறார்கள். எனவே தேவைக்கு ஏற்றபடி உற்பத்தியை தூக்கி கொள்ளலாம், குறைத்து கொள்ளலாம். நீங்கள் உரிமையாளர் கடையிலே இருந்து நல்ல விளம்பரம் செய்து தரமாக தயாரித்து கொடுக்கும்போது வாடிக்கையாளர்கள் நல்ல பெறுவார்கள். பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, உங்களுக்கும் ஒரு வேலைவாய்ப்பாக அமையும். கடன் வாங்கி 2 யூனிட் போட்டு கடன் வாங்கினால் கூட தினசரி 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய் என்று கட்டினாலே மாதம் 3000-6000 ரூபாய் இலவாக கட்டிவிடலாம். இதற்கு அரசு வங்கி கடனுதவி கொடுக்கிறார்கள், மானியம் இருக்கிறது. வெவ்வேறு திட்டங்களிலே யூஐஜிபி, பிஎம்இஜிபி, முத்ரா என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை கடனுதவி திட்டங்கள் இருக்கின்றன. அதிலே இது கராச்சியில் உள்ள நல்ல மார்க்கெட் உள்ள தொழில் என்பதால் வங்கிகள், டாட்கோ, தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல நிறுவனம், தமிழ்நாடு பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் என்று நூற்றுக்கணக்கான கடன் திட்டங்களிலும் நூற்றுக்கணக்கான நிதி நிறுவனங்களிலும் கடன் பெற்று மானியத்தையும் பெறலாம். எதிர்காலத்தில் பெரிய சோடா யூனிட் போட்டு அந்த சோடாக்களை ஒரு வேன் மூலமாக பல்வேறு கடைகளுக்கு போடக்கூடிய வாய்ப்பும் இதில் உண்டு. இதில் ஒரு அனுபவம் கிடைத்துவிட்டால் பல கடைகள், பல இடங்கள் உங்களுக்கு நட்பாக வருவார்கள். அப்போது நீங்கள் ஒரு 100 கடையை பிடித்து விட்டீர்கள் என்றால் பெரிய யூனிட் 5 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோமேட்டிக்கு குளிர்பானங்கள், ஆட்டோமேட்டிக் சோடா தயாரிப்பு, ஆட்டோமேட்டிக் கோழி சோடா தயாரிப்பு, கிளப் சோடா தயாரிப்பு என்ற உள்ள இயந்திரங்களை வாங்கி பெரிய அளவில் உங்களுடைய தொழிலை விருத்தியாக்க முடியும். தென் மாவட்டங்கள் அனைத்திலும் இதற்கு நல்ல கராக்கி இருக்கிறது. எனவே லாபகரமான இத்தொழிலை தொடங்கி வருமானம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
1: நேர்கள் கேட்டீர்கள் தொழில் தொடங்குவோம் உரை. வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள்.

நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. சுந்தரபாண்டியன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். என்ஆர் ரகுநந்தன் அவர்களுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கிறாங்க. மதன் கார்கி வரிகளுக்காக பாடலை கேளுங்க. தொடர்ந்து நெஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி.

0: நெல்லிப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டிருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:14 ஆகிட்டிருக்கு. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் அடுத்ததா தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீஃப் அவர்கள்.
1: வணக்கம். திருக்குறளில் 46வது அதிகாரம் சிற்றினம் சேராமை. அறிவிலும் குணத்திலும் ஒழுக்கத்திலும் இழிவானவர்களே, சிற்றினத்தார் அவர்களுடன் சேராமல் பெரியாரை தேடி அவர்களின் நட்பை அடைய வேண்டும் என்பது இதன் பொருள். இந்த அதிகாரத்தில் 454வது குறள், மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இணைத்துள்ளது ஆகும் அறிவு. மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இணைத்துள்ளது ஆகும் அறிவு என்பது குறள். மனத்துள்ளது ஒருவருடைய மனத்திலே உள்ள தன்மையை போல காட்டி வெளிப்படையாக காட்டுவது போல தோன்றி ஒருவருக்கு அந்த மனிதனுக்கு இணைத்துள்ளது அவன் சேர்ந்துள்ள கூட்டத்தின் அதாவது சேர்க்கையின் தன்மையாகவே ஆகும் அமைந்துவிடும் அறிவு அவனுடைய அறிவு. இதன் பொருள், ஒரு மனிதன் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் அவனது சிந்தனையும் புத்தியும் அவன் பழகும் மனிதர்களைப் பொறுத்தே மாறும். நல்லவர்களோடு பழகினால் நல்லறிவும் தீயவர்களோடு பழகினால் தீயறிவும் உண்டாகும். எனவே ஒருவனின் அறிவை மதிப்பிட அவர் பழகும் கூட்டத்தை கவனிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு, மோட்சத்திற்காக அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் பீஷ்மர். அந்த படுக்கையில் இருந்த பீஷ்மர்

0: வணங்கி தனக்கு அரச நீதி கூறுமாறு வற்புறுத்தினார் தர்மர். கண்ணனும் தர்மனுக்கு அரச நீதி கூறுமாறு பீஷ்மரை கேட்டுக்கொண்டார். அதற்கு இணங்கி பீஷ்மர் அரச நீதியை தர்மனிடம் கூறத் தொடங்கினார். அப்போது அருகிலிருந்த பாஞ்சாலி பீஷ்மரை கண்டு ஏளனமாக சிரித்தாள். இதனை கண்டு அனைவரும் திகைத்தனர். ஏன் அம்மா சிரிக்கின்றாய் என்று பாஞ்சாலியிடம் பீஷ்மர் கேட்டார். அப்போது பாஞ்சாலி, பிதாமகரே, நீங்கள் அனைத்து நல்லறமும் அறிந்தவர், உலகிலேயே உயர்ந்த குறிக்கோளுடன் வாழ்ந்தவர். அப்படி இருந்தும் துரியோதனன் சூதாட்டம் என்ற பெயரில் எங்கள் நாட்டை அபகரித்த போதோ துச்சாதனன் என்னை அனைவரின் முன்னிலையில் மானபங்கப்படுத்திய போதோ ஏன் நீங்கள் அவர்களுக்கு அரச நீதி கூறி தடுக்கவில்லை என்று பீஷ்மரிடம் கேட்டார். அப்போது, நீங்கள் அவர்களுக்கு அரச நீதி கூறியிருந்தால் நாங்கள் எங்கள் நாட்டையும் நான் எனது மானத்தையும் இழந்திருக்க மாட்டேன், நாங்கள் வனவாசம் போக வாய்ப்புகளே வந்திருக்காது என தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள் பாஞ்சாலி. பீஷ்மர் அதற்கு, குழந்தையே, நீ நினைத்ததும் சிரித்ததும் உன் ஆதங்கத்தை வெளிக்காட்டியதும் நியாயமானதுதான். அப்பொழுது நான் உண்ட உணவு துரியோதனுடையது. அந்த உணவால் உண்டான இரத்தம் என் உடலின் அறநெறியை கழுவி அநீதி என்னும் சேராய் தேங்கிவிட்டது. அதனால் தான் அந்நேரத்தில் என் வாயில் இருந்து அவர்களுக்கு அரசு நீதி கூற இயலவில்லை. இப்போது அர்ஜுனனின் அம்புகள் என் உடலை துளைத்து அந்த அநீதி சேற்றை முழுவதுமாய் வெளியேற்றிவிட்டது. இப்பொழுது என்னிடம் நல்ல இரத்தம் உள்ளது. இப்போது என் உடலில் அறநெறி மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. கண்ணன் கூறியதன் காரணத்தினாலோ தர்மன் கேட்டுக்கொண்டதனாலோ நான் அரச நீதி கூறவில்லை. என் அறநெறிகளுக்கும் சுய உணர்வின் வெளிப்பாட்டில்தான் தர்மனுக்கு அரச நீதி கூறினேன் என்றார் பீஷ்மர். ஒருவன் மனத்தில் உள்ளது தான் அறிவாக வெளிப்படுத்துகிறது என்று நமக்கு தோன்றுகிறது. ஒருவன் மனத்தில் உள்ளது தான் அறிவாக வெளிப்படுகிறது என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையான அறிவு அவர் சேர்ந்திருக்கின்ற மக்களை பொறுத்தே அமையும் என்பதை தான் இந்த குறள் எடுத்து காட்டுகிறது. மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளது ஆகும் அறிவே என்பது குறள். அதாவது, தீயவரோடு சேர்ந்தால் அறிவு கெடும், நல்லவரோடு சேர்ந்தால் அறிவு கூடும்.
1: நேர்கள் கேட்டீர்கள் தமிழே அமுதே உரை. வழங்கினார் திருவருள் லத்தீப் அவர்கள். நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் பாடல் கேட்க போறோம். என்ஆர் ரகுநந்தன் இசையில வைரமுத்து வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார் குரல்ல நீர் பறவை திரைப்படத்திற்காக விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இடம்பெறும். தொடர்ந்து நினைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: என்றனும் இசையின் இனிய முகவரி நிலை பண்பலை 102.6 நேரில் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:27 ஆகிட்டு இருக்குது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஆங்கிலம் அறி

0: உரை வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள்.
1: குட் மார்னிங். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது என்னென்னா, இட் ஷோஸ் அன் ஆக்ஷன் தட் வில் கண்டினியூ அப் டு அ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆர் இவெண்ட் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு செயலானது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறத குறிக்கிறது தான் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ஃபார்மெட் அப்படின்னா, வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்புடைய ஐஎன்ஜி ஃபார்ம் எழுதணும். வில் ஹாவ் பீன், பிஇஇஎன். நீங்கள் கவனிக்கணும், ப்ரெசன்ட், பாஸ், ஃப்யூச்சர் மூணுலேயுமே அந்த கண்டினியூஸ்னு வந்துட்டாலே ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். இந்த பெர்ஃபெக்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு வரும்பொழுது பீன் போடணும். பீன் போட்டு கொடுக்கப்பட்ட அந்த வெர்புடைய ஐஎன்ஜி ஃபார்ம், ஒர்க்னா ஒர்க்கிங், ப்ளேனா ப்ளேயிங், ஸ்லீப்னா ஸ்லீப்பிங், கோனா கோயிங், அந்த வெர்பை எழுதி கூட அவர் ஐஎன்ஜி மட்டும் சேர்த்து எழுதணும். இது வந்து மாறாதது. ஃப்யூச்சரில் எப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் அந்த வில் நம்ம போட்டுக்கிறணும். வில் ஹாவ் போட்டு பீன் போட்டு அதுக்கப்புறம் அந்த வெர்புடைய ஐஎன்ஜி ஃபார்ம் எழுதணும். இது பாசிட்டிவில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 3 hours. 3 hoursன்னு சொல்லக்கூடாது, 3 hours. அதாவது இதனுடைய கீவேர்டுனா ஃபார், FOR, சரியா? ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 3 hours. 3 மணி நேரமாக நான் வேலை செஞ்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது நெகட்டிவ் ஃபார்மில் எப்படி எழுதுனா, வழக்கம் போல் தான், ஐ வில் போட்டு அதுக்கப்புறம் நாட் சேர்க்கணும். ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா, ஐ வில் நாட் ஹாவ் பீன் வெயிட்டிங் லாங் அப்படின்னு சொல்லலாம். இது கொஸ்டினில் எப்படி எழுதுறது, கொஸ்டின் ஃபார்மில் எப்படி எழுதுறதுனா, வில்ல முன்னால் போட்டணும், அப்புறம் சப்ஜெக்ட் போடணும், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த பெர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸோடைய மீதி இருக்கிற அந்த வெர்ப் ஃபார்மை போடணும். இது எப்படி எழுதலாம், வில் யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 4 hours. இதிலே நீங்கள் கவனிக்கணும், இது முக்கால்வாசி ஃபார் வரும், அந்த குறிப்பிட்ட அந்த டியூரேஷன் அதில் ரொம்ப முக்கியம், சரியா? அந்த டைம் நம்ம போனதில் போன பெர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டில் பார்த்தோம், அந்த டைமை குறிப்பிட்டு வரும். ஆனால் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் அந்த டியூரேஷன், அந்த கால நேரங்கள் எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத குறிக்குது. டு ஷோ டியூரேஷன் பிஃபோர் அ ஃப்யூச்சர் டைம், அதான் நான் இப்போ சொன்னது. இதனுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பை நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் கனடா ஃபார் 1 year. பை நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதத்திலிருந்து நான் கனடாவில் போய் ஒரு வருஷத்துக்கு நான் வேலை பார்த்து கொண்டிருப்பேன். வேலை பார்ப்பேன்னு சொல்கிறது வேற, இது நீ கவனிக்கணும், அடுத்த மாதத்திலிருந்து நான் வேலை பார்த்துட்டே இருப்பேன், அது முடிவுறாது, சரியா? 1 வருஷத்துக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட அந்த செயலை குறிக்கும் பொழுது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டு ஷோ எஃபெக்ட் அண்ட் காஸ் இன் த ஃப்யூச்சர். ஒரு செயல் நடக்க போகுது, ஒரு எஃபெக்ட் நம்ம சொல்லும் பொழுது அது எதனால் நடந்தது அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லணும். அந்த காஸ் காரணம் சொல்கிறதுக்கும் இதே டென்ஸை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், யூ வில் ஹாவ் பீன் ரன்னிங் ஸோ யூ வில் பி டயர்ட். யூ வில் ஹாவ் பீன் ரன்னிங் அப்படிங்கிறது தான் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
0: நேர்கள் கேட்டீர்கள் ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்கினார் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்க போகிறோம். பொன்மாலை பொழுது திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சி சத்யா அவர்களுடைய இசையமைப்பில் ஹரிஹரன் சத்யா சத்யன் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 இங்கெல்லாமே எப்போதுமே சம.

காலையில் 7:36 ஆகிட்டிருக்கு. வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைஞ்சு நடத்துகிற வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்க போகுது. எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்னைக்கு வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்குது. காலையில் 9 மணியிலிருந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மெரிட் தொழில்நுட்ப கல்லூரி 4/2/2 கடையம் முக்கூடல் மெயின் ரோடு இடைக்காலில் வச்சு நடக்க போகுது. அதே போல் தென்காசி மாவட்டத்தில் ஸ்ரீ வையாபுரி வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளி ராஜபாளையம் ரோடு சங்கரன் கோவில் பகுதியில் வச்சு நடக்க இருக்குது தென்காசி மாவட்டத்தில். அதே போல் தூத்துக்குடியில் வந்து திருச்செந்தூர் முனிசிபாலிட்டி கூட்டரங்கத்தில் வச்சு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ சார்ந்த சந்தாதாரர்கள், ஓய்வூதியம் பெற்றவங்க, தொழிலதிபர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட குறைகளை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் நிகழ்ச்சி இன்னைக்கு திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் காலையில் 9 மணியிலிருந்து நடக்க போகுது. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில பாடலுக்கு வந்துட்டே இருக்கு. உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கார்த்திக் கிரிஷ் ஹரிணி பாடியிருக்கிறாங்க. பா விஜய் வரிகளில் பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்களை நேரம் காலையில் 7:43 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை சார்ந்த ஹஜ் பயணிகளுக்காக சேவையாற்றுறதுக்காக மாநில ஹஜ் ஆய்வாளர்கள் கிட்டேருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய இந்திய ஹஜ் குழுவானது தன்னோட இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை சார்ந்த ஹஜ் பயணிகளுக்காக சேவையாற்றுறதுக்காக மாநில ஹஜ் ஆய்வாளர்களை தற்காலிகமாக சவுதி அரேபியா அனுப்ப ஆன்லைன் மூலம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பணிக்காலம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 3 ஜூன் மாதம் 25 வரைக்கும் சுமார் 2 காலத்துக்கு வந்து பணியாற்ற வேண்டியது இருக்கும். மத்திய மாநில அரசு ஊழியர்கள், துணை ராணுவ படைகளில் பணியாற்ற தகுதி வாய்ந்த அலுவலர்கள், தன்னாட்சி அமைப்புகள், அப்படி இல்லைன்னா மத்திய மாநில அரசின் கீழே இயங்குகிற பொது நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய நிரந்தர பணியாளர்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு, இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. மாநில ஹஜ் ஆய்வாளர்கள் சவுதி அரேபியாவில் பணிபுரிகிற காலம் வந்து பணிக்காலமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பணிக்காக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற முறை, தகுதி, நியமன முறை, இது எல்லாமே மும்பை இந்தியா ஹஜ் குழுவோட இணைய முகவரியில் தெரிஞ்சுக்கலாம். www.hajcommittee.gov.in அப்படின்ற இணையதளத்தில் இதுக்கான முழு விவரங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் இன்று தான், ஆகஸ்ட் மாதம் 27 இன்னைக்கு தான் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதள முகவரி மறுபடியும் சொல்கிறேன், www.hajcommittee.gov.in. இந்த இணையதளத்தில் இதுக்கான முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணலாம். இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. உதயம் NH4 திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நெல்லிப்பன்மலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:50 ஆகிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் இன்றைய சந்தை நிலவரம் தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். காய்கள் பழவைகள்லாம் கிலோ ஒன்றுக்கு எவ்வளவு அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி கிலோவிற்கு 25 ரூபாய், கத்தரிக்காய் 46 ரூபாய், வெண்டைக்காய் 26 ரூபாய், புடலங்காய் 18 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 மற்றும் 35 விலைகளில், பூசணிக்காய் 10 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 45 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், பாகற்காய் சிறியது 55 ரூபாய், பெரியது 50 மற்றும் 45 விலைகளில் கிடைக்குது. பச்சை மிளகாய் கிலோவிற்கு 42 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 56 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. சின்ன வெங்காயம் கிலோவிற்கு 76 மற்றும் 70 விலைகளில், காராமணி கிலோவிற்கு 20 ரூபாய், கோவக்காய் கிலோவிற்கு 45 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளரி கிலோவிற்கு 10 ரூபாய், இஞ்சி கிலோவிற்கு 170 மற்றும் 160 விலைகளில் கிடைக்குது. நார்த்தங்காய் 35 ரூபாய், முள்ளங்கி கிலோவிற்கு

35 மற்றும் 30 விலைகளில் உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் கிலோவிற்கு 70 ரூபாய், ரிங் பீன்ஸ் 80 மற்றும் 76 விலைகளில், சவுச்சோ கிலோவிற்கு 38, முட்டைக்கோஸ் 34 மற்றும் 32 விலைகளில், பீட்ரூட் கிலோவிற்கு 46 ரூபாய், காலிஃப்ளவர் 50 மற்றும் 46 விலைகளில் கிடைக்கிது, பட்டர்பீன்ஸ் 140 ரூபாய், சோயாபீன்ஸ் 130 மற்றும் 120 விலைகளில், பச்சை பட்டாணி கிலோவிற்கு 180 ரூபாய், சேம்பு கிலோவிற்கு 60 மற்றும் 50 விலைகளில், சேனைக்கிழங்கு 45, சீனிக்கிழங்கு 55, பனங்கிழங்கு 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பழ வகைகளில் எடுத்ததா செவ்வாழை கிலோவிற்கு 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 80 மற்றும் 70 விலைகளில், நேந்திரன் கிலோவிற்கு 80 ரூபாய், கற்பூர வள்ளி 60 ரூபாய், கோழிக்கோடு 60 ரூபாய், நாட்டுப்பழம் 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. எலுமிச்சைப்பழம் கிலோவிற்கு 130 மற்றும் 120 விலைகளில், ஆப்பிள் கிலோவிற்கு 240 மற்றும் 220 விலைகளில், அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை கிலோவிற்கு 180, கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 மற்றும் 40 விலைகளில், பப்பாளி பழம் 40 ரூபாய், நெல்லிக்காய் 50 ரூபாய், திராட்சை கிலோவிற்கு 120, சாத்துக்குடி 80 ரூபாய், கிர்ணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், கமலா ஆரஞ்ச் 160 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. தர்பூசணி கிலோவிற்கு 30 மற்றும் 25 விலைகளில் கிடைக்குது. காய்கள் பழங்களெல்லாம் சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். கும்கி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. டீமா நிசையில யுகபாரதி வரிகளில் ஹரிச்சரன் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பான்பலை 102.6.

நிலைப்பண்பலை 102.6 தான் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் மருணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நான் சொன்ன தகவல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு நாள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அழகான மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்கட்டும். கவலையெல்லாம் சற்று ஒதுக்கி வச்சுட்டு நம்பிக்கையை மனசில் விதைப்போம். முயற்சியை உங்களோட துணையாக எடுத்துக்குவோம். உங்களோட வாழ்க்கையில் அழகான அத்தியாயத்தை எழுதுறதுக்கான ஒரு பேனா உங்கள் கையில் தான் இருக்குதுங்க. அதனால் இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். என்னால் முடியும், நான் முயற்சி செய்வேன், நான் நம்பிக்கையை விட்டுற மாட்டேன் அப்படின்னு இந்த எண்ணத்தோட உங்களோட நாளை தொடங்குங்க. உங்கள் மனசில் இருக்கிற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். உங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தரும். உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையட்டும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன். நான் உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை வரும் பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனை தொடர்ந்து 8:02 விளக்கென்று வந்தால் நேர்லை நிகழ்ச்சி தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்துள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனி

சாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்கா அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜிதபா கமேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. தொடர்வது வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்றைய ஒலிபரப்பை தொடர்ந்து இன்றைக்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அதை பற்றிய சட்ட சங்கதிகளை நாம் இப்பொழுது நேரலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் முதல்ல யாருக்கெல்லாம் பொருந்தாது என்பதை தெரிந்து கொள்ளுதல் நலம். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் மற்றும் சேவைகளை பெறும் நுகர்வோருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் சிலருக்கு இந்த சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கிடைக்காது. அப்படி யாருக்கு கிடைக்காது, யார் ஒரு குறைபாட்டைக்கு எதிராக இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை அதனுடைய பயனை பெற முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்வது நலம். அதன்படி வணிக நோக்கத்திற்காக பொருட்களை வாங்குபவர்கள், அதாவது ஒரு பொருளை வாங்கி மீண்டும் விற்பனை செய்வதற்காக அல்லது பெரிய அளவில் லாபம் ஈட்டும் வணிக நோக்கத்திற்காக பொருட்களை அல்லது சேவைகளை பெறுபவர்கள் இந்த சட்டத்தின் கீழ் நுகர்வோர்களாக கருதப்பட மாட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த சுயதொழில் அல்லது வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே வாங்கும் நபர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. அது நேற்றைய பதிவில் நம்ம பார்த்துறோம். அதே மாதிரி இலவசமாக பொருட்களையோ அல்லது சேவைகளையோ பெறுபவர்கள், எந்தவித கட்டணமும் செலுத்தாமல் இலவசமாக பெறப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு இச்சட்டம் பொருந்தாது. அதே மாதிரி தனிப்பட்ட சேவை ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் பணிபுரியும் பணியாளர்கள், நேரடியாக அமர்த்தப்படும் ஊழியர்கள், இவர்கள் அளிக்கும் சேவைகள் இதன் கீழ் வராது. அதே மாதிரி இலவச அரசு மற்றும் பொது சேவைகளாக இருக்கக்கூடிய, உதாரணமாக அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக வழங்கப்படும் சிகிச்சைகள் அல்லது அரசு கட்டணமின்றி வழங்கும் பொது சேவைகளில் ஏற்படும் குறைபாடுகளுக்கு இச்சட்டத்தின் மூலம் இழப்பீடு கோர முடியாது. அதே மாதிரி சட்டவிரோதமான பரிவர்த்தனைகள்னு சொல்லக்கூடிய, சட்டத்திற்கு புறம்பாக அல்லது தடை செய்யப்பட்ட வழிகளில் பொருட்களை வாங்குபவர்களுக்கு இந்த சட்டம் பாதுகாப்பு கிடையாது.

கிடைக்காது. சில ஏரியாக்களில் சில பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கும், அந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை வாங்கிவிட்டு என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்க முடியாது. அதே மாதிரி பொருட்களை பயன்படுத்துவர் அல்லாத மூன்றாம் தரப்பினர் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து பொருளை வாங்கியவரிடமிருந்தோ அல்லது அவரது அனுமதியின்றியோ அந்த பொருட்களை பயன்படுத்தும் நபர்கள் நேரடியாக புகார் அளிக்க முடியாது. அதாவது ஒரு பொருளை ஒருவர் வந்து விற்பனை செய்கிறார் என்றால் அந்த விற்பனைக்கான மறுபயன் தொகையை நாம் அந்த விற்பவருக்கு செலுத்திவிட்டு அதன் பயனை நாம் பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு திருப்தி இல்லாமல் இருந்தாலோ அல்லது நம்மளை ஏமாற்றி விட்டார்கள் என்று தெரியும் பொழுதோ அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவருமே

0: சொல்லாமல் குறைதீர் ஆணையம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு பெயர். இந்த நுகர்வோர் ஆணையத்தில் வந்து எங்கே போய் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த எந்த பொருளை விற்றாரோ நான் ஏற்கனவே நேரத்தை சொல்லியிருந்தேன். ஒரு பொருளை விற்றவர்கிட்ட போய் இந்த பொருளில் குறைபாடு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், அவர் அதை மறுத்து அதை காதலே வாங்காமல் நம்மளை வந்து அலைக்கழிக்கிறான்னு தெரிஞ்சா, அதன் பிறகு ஒரு வழக்கறிஞர் மூலமாக அவருக்கு ஒரு அறிவிப்பு கட்டாயம் அனுப்ப வேண்டும். அந்த அறிவிப்பில் நீங்கள் எந்த தேதியில் எந்த பொருளை எந்த எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினீர்கள் என்றும், அதில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது என்றும், அந்த குறைபாடுகளை நீங்கள் நிவர்த்தி செய்து தராமல் இருந்தால் உங்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். இது வந்து முக்கியமானது. அப்போ அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட அந்த பொருளை விற்றவர் நமக்கு பதில் அறிவிப்பு அனுப்பலாம், அல்லது நம்மளை கேட்டு நம்மிடம் வந்து அதை சரி செய்து தருகிறேன் என்று சொல்லி அதை சரி செய்தும் கொடுக்கலாம். ஆகவே அறிவிப்பு என்பது அவசியமானது. அதே மாதிரி இந்த புகார் எங்கே அளிப்பது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம்னு சொல்லக்கூடிய அதில் வந்து ஒரு மூணு நிலைகள் இருக்குது. அதாவது வாங்கப்பட்ட பொருளின் மதிப்பை பொறுத்து வழக்கு தாக்கல் செய்யும் இடம் பற்றி பிரிவு 34 கூறுகிறது. அதன்படி 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்து வாங்கிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலும், 1 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கான பணம் செலுத்தி ஒரு பொருளை பெற்றிருந்தால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலும், 10 கோடி ரூபாய் மதிப்புக்கு மேலே ஒரு பொருளை வாங்கியிருந்தால் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலும் இந்த புகார் மனுவை அளிக்கலாம். பொதுவாக புகார் காரணம் ஏற்பட்ட இடம் அல்லது புகார்தாரர் வசிக்கும் அல்லது தொழில் செய்யும் இடம் உள்ளிட்ட உரிய அதிகார வரம்பில் தாக்கல் செய்ய முடியும். இப்போ பொருளை வாங்கியவர், பொருளை விற்றவர், சிலவங்க ஏஜென்சி மூலமாக விற்பார்கள். அப்போ ஏஜென்சினா முகவர் அவருக்கு யார் பொருளை கொடுத்தாரோ அவர், இவங்களெல்லாம் அதில் வந்து வழக்கு தரப்பினராக சேர்க்க வேண்டும். ஒரு நுகர்வோர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால், அந்த பிரச்சனை நிரூபிக்கப்பட்டால், அந்த சூழலை பொறுத்து அந்த ஆணையம் வந்து குறைபாடுள்ள பொருளை சரி செய்ய உத்தரவிடலாம், பொருளை மாற்றித்தர உத்தரவிடலாம், செலுத்திய பணத்தை திருப்பி தர உத்தரவிடலாம், சேவையில் உள்ள குறைபாட்டை நிவர்த்தி செய்த உத்தரவிடலாம், ஏற்பட்ட இழப்பு பாதிப்புக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிடலாம், நியாயமற்ற வணிக நடைமுறையை நிறுத்த உத்தரவிடலாம், தவறான விளம்பரத்தின் விளைவை குறைக்க திருத்தப்பட்ட விளம்பரம் வெளியிட உத்தரவிடலாம், வழக்கு செலவையும் வழங்க உத்தரவிடலாம். முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது விஷயம் என்னன்னா, நுகர்வோர் புகார் பொதுவாக பிரச்சனை ஏற்பட்ட நாளிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். வேற வழி இல்லாமல் சில தாமதத்திற்கு சட்டத்தில் உள்ள விதிகளின்படி காரணம் ஏற்கப்படலாம். ஆனால் 2 ஆண்டுகளுக்குள் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: வழக்கென்று வந்தால் உரை வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் நீ வருவாய் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ஒலித்த பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரலையசை ராஜ்குமார் இசையில். தொடர்வது வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: ஆகாரி அபிநயத்தில் சஞ்சாரியை கையாளும் போது கனகசபை நினைவுக்கு வருகிறது. சிதம்பரம் என்னும் திருத்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலம். சித் ஞானம், அம்பரம் ஆகாயம், ஞான ஆகாயம் என்று பொருள். இத்தலம் அளவில்லாத மகிமை உடையது. உலகமாகிய விராட புருஷனுக்கு இருதய ஸ்தானம் சிதம்பரம், பூலோக கைலாயம் என்று போற்றுவார். பஞ்சசபைகளில் கனகசபையை கொண்டது, தரிசிக்க முக்தி தருவது. இத்திருக்கோயிலுக்கு கீழ்கோபுரம் வாயில் வழியாக மாணிக்க வாசகரும், மேல் கோபுர வாயில் வழியாக அப்பர் பெருமானும், வடக்கு கோபுரம் வாயில் வழியாக சுந்தரரும், தெற்கு கோபுரம் வாயில் வழியாக ஞான சம்பந்த பெருமானும் நடராஜமூர்த்தியை வழிபட வந்தார்கள் என்று குறிப்பு இந்த தலத்துக்குரிய தனிச்சிறப்பு. பொதுவாக யாரும் கையொப்பமிடும்போது தந்தை பெயரின் முதல் எழுத்தை குறித்த பின் தன் பெயரை பதிப்பார். ராமலிங்க வள்ளலாரோ சிதம்பரம் ராமலிங்கம் என்றே திரு கையொப்பமிட்டிருப்பதிலிருந்து சிதம்பரத்தை தம் சிரசில் தாங்கிக் கொண்டார் என்பதை உணர முடிகிறது. பஞ்சசபைகளில் சிதம்பரத்தில் கனகசபையில் ஆடியதாகவும், மதுரையில் இரஜச சபையில் ஆடியதாகவும், திருக்குற்றாலத்தில் சித்திர சபையில் ஆடியதாகவும், திருநெல்வேலியில் தாம்பரம் சபையில் ஆடியதாகவும், திரு ஆலங்காடு

0: நாட்டில் இரத்தின சபையில் ஆடியதாகவும் நம்மால் அறிய முடிகிறது. பஞ்சஸ்தலங்களில் காஞ்சிபுரம் பிருத்திவி ஸ்தலம் என்றும், சிதம்பரம் ஆகாய தலம் என்றும், திருவண்ணாமலை தேயூ ஸ்தலம் என்றும், திருவானைக்கா அப்புத்தலம் என்றும், திருக்காளஸ்தி வாயு தலம் என்றும் அறிய முடிகிறது. திருவண்ணாமலையின் சிறப்பை கூறும்பொழுது அயோத்தி, மதுரை, மாயாபுரி, காசி, காஞ்சி, அவந்தி, துவாரகை முதலான தலங்களை சத்தப்புரி என்பர். அவற்றை ஒரு தட்டிலும், திருவண்ணாமலையை ஒரு தட்டிலும் வைத்து நிறுத்தினால் அண்ணாமலையே அதிக கனத்துடன் இருக்கும் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். திருக்காளஸ்தி மிகுந்த பெருமையுடையது. தென் கைலாயம் என்று போற்றப்படுவது. மூவர் தேவாரம் பெற்ற தலம். கைலாய பாதி காளஸ்தி பாதி என்று நக்கீரர் பாடியுள்ளார். பட்டினத்தடிகளும் காளஸ்தி அப்பருக்கு ஆளாவது எப்படியோ என்று பாடியுள்ளார். சீ காளஸ்தி என்பதற்கு சீ சிலந்தியும், காளம் பாம்பும், அத்தி யானையும் பூஜித்த தலம் என்று பொருள். கண்ணப்ப நாயனார் வழிபட்டு முத்தி பெற்ற அரிய திருத்தலம். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்கியிருக்கக்கூடிய பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து. பழனி பாரதி வரிகளுக்கு ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா குரலில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பாடல் இதோ.

நேரம் 8:24. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து. வாலி வரிகளுக்கு சுனந்தா குரலை இளையராஜா இசையில் பாடல் இதோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: அன்பு உள்ளங்களின் நினைவுடலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வெற்றியை நிலைநிறுத்துவது உழைப்பா நேர்மையா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கிறீங்க. நேரம் 8:30 தொடர்வது இன்றைய குறுஞ்செய்தி.
5: இன்றைய குறுஞ்செய்தி: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
6: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே, இப்படி அமருங்கள். மந்திரியாரே, எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை.
5: அப்படியா, என்ன ஆசை மன்னா? கூறினால் என்னால் இயன்ற உதவியே செய்வேன்.
6: ஒரு முறையாவது நமது நாட்டின் எல்லை பகுதிக்கு சென்று அங்குள்ள காட்சிகளை பார்த்து ரசித்து விட்டு வர வேண்டும் என்று ஆசை.
5: கடந்த முறை சேனாதிபதியார் அழித்தும் தாங்கள் நமது நாட்டின் எல்லை பகுதிக்கு செல்லவில்லை என்று கேள்விப்பட்டேனே மன்னா.
6: அமரேந்திர பாகுபலி முகாமிட்டிருக்கும் நேரம் பார்த்தா சேனாதிபதி என்னை அங்கே அழைப்பது? அதுதான், போகாமல் தவிர்த்து விட்டேன். எப்படி எனது ராஜதந்திரம்?
5: ஓஹோ, இதற்கு பெயர் தான் ராஜதந்திரமா? நல்ல மன்னரிடம் வேலை பார்க்கிறேன்.
6: என்ன முணுமுணுப்பு?
5: அது ஒண்ணும் அண்ணா, நமது நாட்டின் எல்லை பகுதிகள் நிறைய இருந்தாலும் அழகான பகுதிகள் சில இருக்கின்றன, அவற்றை நாம் பார்க்கலாம் என்று கூற வந்தேன்.
6: அப்படியா? நாட்டின் சர்வதேச எல்லை பகுதிகள் என்றாலே ஆயுதம் ஏந்திய போர் வீரர்கள், வேலிகள், இதுதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் அங்கே அழகான இடங்கள் இருக்கின்றன என்றால் ஆச்சரியமாகத்தான் உள்ளது.
5: தங்களை போன்று நிறைய பேர் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லை எப்பொழுதுமே தடை செய்யப்பட்ட பகுதியாகவே குறிப்பிடப்படுகிறது. அப்படி ஆயுதமேந்தி வீரர்கள், வேலிகள் எதுவும் இல்லாமல் நமது நாட்டுடனான அண்டை நாட்டு எல்லைகளை நீங்கள் கண்டுகளிக்கவும்

0: இந்தியாவில் நிறைய இடங்கள் உள்ளன. அதில் முக்கியமான ஒரு சில சர்வதேச எல்லைகளை கூறுகிறேன், கேளுங்கள்.
1: எங்கே கூறும், கேட்போம்.
0: சுந்தர்பன் காடுகள், இது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான எல்லை பகுதியில் உள்ளது. உலகில் உள்ள ஈரநிலங்களிலே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட சதுப்பு நிலம் எது என்றால் அது சுந்தர்பன் காடுகள் தான்.
1: மந்திரியாரே, அப்போது நாம் அங்கே செல்லலாமே.
0: மன்னா, அது புலிகள் வாழும் பகுதியாம்.
1: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீர் அடுத்த பகுதிகளை கூறும், நாம் அங்கே சென்று பார்க்கலாம்.
0: அடுத்த இடம் பைரப் குண்டா, அசாம் மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். இந்த இடம் பூட்டானில் இருந்து உருவாகும் ஐம்பனி நதியும் பைராபி நதியும் இங்கு ஒன்றிணைந்து தன்ஸ்ரீ நதியை வடிவமைக்கும் இடத்தில் அமைந்துள்ளதாம்.
1: ஆஹா, இது அருமையாக இருக்கிறதே. சரி, நீர் அடுத்த இடங்களையும் கூறும், கேட்போம்.
0: இலங்கையில் உள்ள தலைமன்னார் மற்றும் ராமேஸ்வரத்தில் உள்ள தனுஷ்கோடி ஆகியவை பார்க் ஜலசந்தி மூலம் பிரிக்கப்படுகின்றன. இதுவும் பார்க்க மிக அழகாக இருக்கும் எல்லை பகுதி.
1: இதையும் நாம் நோட் செய்து வைப்போம். அடுத்த பகுதி,
0: கிராண்ட் ட்ரங்க் சாலையில் அமைந்துள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தானை இணைக்கும் சாலையான எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள கடைசி கிராமமான வாகா எல்லை. ஒவ்வொரு மாலையும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் எல்லையில் கொடிகளை இறக்கி வீரர்கள் செய்யும் அணிவகுப்பை காண ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வாகா எல்லையில் கூடுகின்றனர். இருநாட்டு வீரர்கள் வணக்கம் வைத்து வீர நடை நடப்பதை பார்ப்பதற்கு மிகவும் உற்சாகமாக இருக்கும்.
1: நாமும் ஒரு நாள் அந்த வீர நடையை கண்டு களிக்கலாம். ஆனாலும் நீர் இன்னும் இருக்கும் பகுதிகளை கூறும்.
0: அடுத்தது மினிகாய் தீவு. இது அரபிக்கடலில் லட்சத்தீவு தீவுகளின் கூட்டத்தில் தென்கோடியில் அமைந்துள்ள தீவு. இந்த மினிகாய் தீவு இந்தியா மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையேயான எல்லை பகுதி.
1: கடல் நடுவில் தீவில் நன்றாகத்தான் இருக்கும். சரி சரி, நீர் அடுத்த பகுதியை கூறும். இதை விட அழகானதாக இருந்தால் முதலில் அங்கு செல்லலாம்.
0: அடுத்த பகுதி ஏரியின் நடுவே அமைந்துள்ள ஒரு எல்லை பகுதி, லடாக்கின் லே மாவட்டத்தில் அமைந்துள்ள வாங்காங்சோ ஏரி. இதில் உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு கோடு என்பது இந்த ஏரி வழியாகத்தான் செல்கிறதாம்.
1: மந்திரியாரே, நீ சொல்வதை கேட்டால் இதில் எதை விடுவது, எதற்கு செல்வது என்றே கன்ஃபியூஷன் ஆகிறது. சரி சரி, எல்லா இடங்களையும் சென்று பார்த்து விட்டு வருவோம். உடனே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யும்.
0: மன்னர் வேண்டே, அதற்கு தேவையான நிதி நம்மிடம் பற்றாக்குறையாக இருக்கிறது.
1: என்ன மந்திரியாரே, நீர் மாத கடைசி என்றாலே பற்றாக்குறை என்று வந்து விடுவது.
0: மன்னா, நான் வாடகைக்கு விட்டிருந்த யானைப்படையின் வாடகை பணம் இன்னும் வந்து சேரவில்லை.
1: என்ன, வாடகை இன்னும் வரவில்லையா?
0: ஆம் மன்னா, வாடகைக்கு எடுத்த குதிரைப்படைக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பணம் நிலுவையில் இருந்தது. அதை சேர்த்துத்தான் இந்த மாதம் கொடுத்திருக்கிறோம்.
1: சரி சரி, அதை விடும். என்னத்தான் வழி?
0: இதோ இந்த கண்ணாடியை அணிந்து கொள்ளுங்கள். பட்டனை ஆன் செய்தால் விர்ச்சுவல் ரியாலிட்டி விஷன் மூலம் நீங்கள் இங்கிருந்தபடியான இடங்களுக்கு நேராக சென்று நடந்தே பார்த்த திருப்தியை இது தரும்.
1: விர்ச்சுவல் ரியாலிட்டி விஷனா? அப்படியெனில்
0: மெய்நிகர் உண்மை. உண்மையில் நீங்கள் அந்த இடத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை கற்பனையாக தருவதுதான் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி விஷன்.
1: மந்திரியாரே, விர்ச்சுவல் ரியாலிட்டி விஷன் பற்றி ஏன் என்னிடம் முன்பே கூறவில்லை?
0: ஏன் மன்னா?
1: அதன் வழியாக போர்க்களத்தில் மகேந்திர பாகுபலியுடன் நான் போரிடுவது போன்று கற்பனை செய்து பார்க்கலாம் அல்லவா?
0: ஓஹோ, அப்படி அப்படி, இந்த கற்பனை போரிலாவது ஜெயித்து விடுவீர்களா மன்னா?
1: என்ன மந்திரியாரே,
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

ஒழித்த பாடல் மஜ்னு திரைப்படத்தில் இருந்து வைரமுத்து வரிகளுக்கு ஹரிகரன் டி மீ அனுப்பமா குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் நீ வருவாயன திரைப்படத்தில் இருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரலில் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

0: ஒழித்த பாடல் கோடம்பாக்கம் திரைப்படத்தில் இருந்து ஹாரிஸ் ராகவேந்திரா மற்றும் ஹாரினி குரல்ல சிற்பி இசையில். நேரம் 8:50. தொடர்வது
1: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
2: ஒரு மாணவனை பார்த்தேன். என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா, சரி இவனை நம்ம ரகந்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவரு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சு இருக்கிறதும் கஷ்டம்.

0: கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் நாலு துளையை போட்டு ஒரு துளையில் வந்து உளியை வச்சு அடித்தா மற்ற துளை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளியை வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல. அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும். ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பர சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அன்னம். ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானான்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 8:55. விளம்பரத்தை தொடர்ந்து ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் வருஷமெல்லாம் மஸ்தம் திரைப்படத்தில் இருந்து ஒன்னிமேனின் குரல்ல.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழிப்பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு துரித நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜிதுபா காமினி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட மனசில் ஒரு பெரிய உயரத்துக்கு போன மாதிரியும் சாதித்த மாதிரியும் மகிழ்ச்சி பெருமை இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளோட நினைவுக்கு வருது. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை அடைய நம்ம நிறைய தடைகளை தாண்டுறோம், நிறைய தோல்விகளை சந்திக்கிறோம், மறுபடி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த விடாமுயற்சியோட முடிவில் தான் ஒரு நாள் வெற்றி நம்மளோட கதவை தட்டுது. ஆனால் வெற்றியை அடைவது மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாக இல்லை, நாம் அடைஞ்ச அந்த வெற்றியை எத்தனை நாட்கள் நம்மளோட வச்சுருக்க போகிறோம் அப்படிங்கிறதான் உண்மையான சாதனையாக அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒரு மனுஷன் தன்னோட உழைப்பால் மிகப்பெரிய உயரத்தை அடையலாம், பணம் சம்பாதிக்கலாம், பதவியை அடையலாம், புகழ் அடையலாம். ஆனால் அந்த உயரத்தில் இருக்கும்போது நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் இழந்துட்டான் அப்படின்னா அவன் கட்டி எழுப்பிய அந்த நம்பிக்கையும் மதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சிடும். உழைப்பு நம்மளை வந்து வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் பாதை அப்படின்னா நேர்மை அப்படிங்கிறது அந்த பாதையில் நம்மளை தவறாமல் நடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி. உழைப்பால் கிடைத்த வெற்றி, வெற்றிக்கு நேர்மை துணையாக இருக்கும்போது தான் அந்த வெற்றி அர்த்தமுள்ளதாகவும் நிலையுள்ளதாகவும் மாறுது. ஆனால் இன்றைக்கி நான் என்ன கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அந்த வெற்றியை நிலைநிறுத்துறதுக்கு எது முக்கியம், ஏதாவது ஒன்று தான் முக்கியம். வெற்றியை நிலைநிறுத்துவது உழைப்பா நேர்மையா அப்படிங்கிற தலைப்பில் தான் நீங்கள் பேச இருக்கீங்க. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462625611332 மற்றும் ஒரு 0462625611332 என்ற எண்களை நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து KK சாமி பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா? ஆ, நலமா இருக்கிறோம்.
2: ஆர்ஜே ஜோனா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். வெற்றிக்கு காரணம் உழைப்பா நேர்மையான்னு கேட்டிருக்கீங்க.
1: ஆமா ஆமா,
2: உழைக்காம
1: வெற்றியை நிலைநிறுத்துறது வெற்றிக்கு காரணம் இல்ல, வெற்றியை நிலைநிறுத்தணும்னா,
2: வெற்றியை நிலைநிறுத்தணும்னா நல்லா உழைச்சி நேர்மையா இருந்தாக்குனா ரெண்டும் சைமல்டேனியஸா ரெண்டும் தேவைம்மா,
1: ரெண்டும் தேவை.
2: அதான் எப்படி சொல்றேன்னா அந்த ரெட்டை ரயில் பாதை மாதிரிதான் அது. அதான் உழைக்காமலே நேரே நேர்மையா இருக்கணும்னா எந்த வகையில, வேற சொல்லி வேற காரியத்துலதான நம்ம வெற்றி, ஒரு உழைப்புக்கு ஒரு தொழில் தொடர்பா தானே நீங்க சொல்றீங்க இது உழைப்புன்னா. அதனால முதல்ல நல்ல கடின உழைப்பு உழைக்கணும். உழைக்கும் போது தவறா அது வந்து இப்ப எல்லாம் நிறைய இடத்துல வந்து இப்ப எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்தே உழைக்கிறவங்க எல்லாருமே நேர்மையா இருக்கிறமா தெரியல. ஆனா உழைச்சு நேர்மையா இருந்தா அந்த வெற்றியை நிலைநிறுத்தலாம்னு என்னுடைய கருத்தை பதிவு செய்யறேன்.
1: அருமை அருமை, நன்றி ஐயா, நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம். அவங்களோட இனிப்பு கட்டாயிருச்சு. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. காக்க காக்க திரைப்படத்தில் இருந்து பாடல் இதோ.

0: அப்படின்னாக்க அந்த இடத்துல நேர்மை வெளிப்படணும். மேலும் அதை தக்க வைத்துக்கணும், நமக்குள்ளேயே அதை தக்க வைத்துக்கணும்னு சொன்னா அந்த இடத்துல ஒழுக்கமும் அறமும் நிலைத்திருக்கணும். அது இல்லைன்னா ஒரு வெற்றி நிலைக்கு நிலை பெறத்துக்கு வராது. அதுதான் வள்ளுவன் சொல்றாரு 666 குரல் போறாரு, எண்ணிய எண்ணிய அங்கு எழுதுவர் எண்ணிய திண்ணியராக பெரியன்னு குரல் போறாரு. அப்படிங்கும்போது ஒரு காரியத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதோட உழைப்பை மேம்படுத்தி அந்த உழைப்பின் நோக்கம் வந்து இதையே நம்ம வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும்னு எண்ணத்தின் வெளிப்பாடா இருக்கணும். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு வரும்பொழுது அந்த இடத்துல நீங்க சொன்ன நேர்மையும், நேர்மைங்கிறது அறம் ஒழுக்கம்ங்கிற சிந்தனையில் எடுத்துக்கலாம். அதை வந்து அந்த அந்த செயலோட கொண்டு போகும்போதுதான் அந்த வெற்றி வந்து நிலை நிறுத்தப்படும். அந்த நேர்மையும் ஒழுக்கமும் அதுல இருக்கும் பொழுது அது நமக்கு நாமே தக்க வைத்துக் கொள்ளப்படும். இதுல எதையாவது ஒரு இடத்துல நம்ம மாற்றி நிலை பார்த்தோம் சொன்னோம்னா அந்த வெற்றி மறுபடியும் பரமபதம் விளையாடுற கதை தான் இந்த நீங்க சொன்ன தலைப்பு. பரமபதம் தாயம் போட்டு தாயம் போட்டு மேல ஏறினா சரியா நிக்கலாம், ஒரு தாயம் தப்பா போச்சுன்னு சொன்னாக்க கீழே வந்துடலாம். அதுதான் இந்த கதை வாய்ப்புக்கு. நன்றி.
1: அருமை அருமை நிகழ்ச்சி. அடுத்த அன்பு உள்ளம் யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் தமிழ் பிரம்மன் சகோதரி, நல்லா
1: இருக்கீங்களா?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறமா? வெற்றியை நிலைநிறுத்துவது உழைப்பா நேர்மையான்னு கேட்டிருக்கீங்க. உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுக்கு வெற்றியை நிலைநாட்டுறது நேர்மைதாம். நேர்மை எவன் தவறிட்டாலும் அவனுடைய உழைப்பு வீண்தாம். அதனால நேர்மையா யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வெற்றி வந்து நிச்சயங்கிறது ஒரு மாற்று ஒரு மாற்ற முடியாத ஒரு உண்மை கருத்தம். ஒவ்வொரு மனிதரும் நேர்மையா நடந்தாச்சு முடியுமானா வெற்றியை எளிதில் நிலைநாட்டியலாம்.
1: வாய்ப்பளித்த
2: அன்பு சகோதரிக்கும் நல்ல ரெயின்போக்கும் நன்றியம்மா.
1: நன்றி. அருமை அருமை அருமை நிகழ்ச்சி. இன்னைக்கு அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்க இருந்து? வணக்கம்.
3: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். யார் எங்க இருந்து ஐயா?
3: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
1: சொல்லுங்க. நலமி சரச்சமைக்கு நன்றி.
3: நன்றி அம்மா. நன்றி. அதாவது வெற்றியை நிலைநிறுத்துவது வந்து நேர்மைதாம்மா. என்னதான் உழைப்பு உழைத்து நம்ம பொருளாதாரத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் நல்லவருங்கிற ஒரு பேரை எடுக்காம இருந்தா அந்த எவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தாலும் அந்த பொருளாதாரத்துக்கு விலை இல்லாம போயிடும்மா. அதாவது நல்லவராக இருப்பது ரொம்ப சிரமம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலுமே நம்ம சிரமப்பட்டுதான் நல்லவருங்கிற பேர் எடுக்க முடியும். ஆனா மோசமானவர்னு பேர் எடுக்கிறது ரொம்ப எளிமையா எடுத்துடலாம். அதனால இந்த நேர்மை என்னக்கு இருந்தாலும் வெற்றி பெரு நிலைநிறுத்துக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கு என்பது என் கருத்தம்.
1: அருமை அருமை. நன்றி ஐயா. நன்றி. நன்றி நிகழ்ச்சி.
3: நன்றியம்மா. நன்றி. நன்றி.
1: நிகழ்ச்சி நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251132 மற்றும் ஒரு 0462251133 என்ற எண்கள். நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் செல்லமை திரைப்படத்திலிருந்து கே கே மகதி மற்றும் டிமி குரல் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 9:12 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்படியோ நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டேன்ப்பா, ஆனால் அந்த நான் வந்து வெற்றி பெற்றுட்டேன், அந்த வெற்றி எப்போவுமே என் கூடையே நிலச்சிருக்கணும், அதுக்கு நான் கடினமாக உழைக்கணுமா இல்லை நேர்மையாக இருக்கணுமா, எதுக்கு அதிக ப்ரையாரிட்டிஸ், ரெண்டுமே முக்கியம் தான் அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் எதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதா நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேச இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கேருந்து வணக்கம்? சொல்லுங்க ஐயா.
1: உழைப்பை வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு உழைப்பா கேட்டிருக்கீங்க?
0: ஆமா, நேர்மையா?
1: நேர்மையான்னு கேட்டிருக்கீங்க. நேர்மைதாமா?
0: நேர்மைதான்.
1: உழைப்பை உருவாக்குவதற்கு வேணா, வெற்றியை உருவாக்குவதற்கு வேணா உழைப்பு இருக்கலாம், அதை நிலைநிறுத்தணும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 9:21 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வெற்றியை நிலைநிறுத்துவது உழைப்பா நேர்மையா அப்படின்னா கேட்கும் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து?
2: என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மேம் வெற்றியை சஸ்டெயின் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கு. எல்லாருமே உழைக்கிறோம், நோ டவுட் அபவுட் இட். நம்ம எல்லாருமே கடினமான ஒரு உழைப்பாளர்கள் தான். ஆனா அந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி அந்த நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் சஸ்டெயின் பண்ணிருக்கோம். அவர் வந்து நிச்சயமா வெளிப்படைத்தன்மையோட இருக்காருப்பா, நேர்மையா அந்த வெளிப்படைத்தன்மையோட இருக்காருப்பா, அவர் எப்பொழுதுமே பொய் சொல்ல மாட்டேங்கிறாருப்பா அப்படின்ட்டுன்னு ரொம்ப உறுதுணையா இருக்கும். வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடித்து தாங்க மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா நிறைய தொழில் முனைவோர் இருக்காங்கன்னு பாருங்களேன், நேர்மையா நம்ம கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ற மாதிரி இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்க. அதே மாதிரி நேர்மையா குறுக்கு வழியில போகாம கரெக்டா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஒரு அப்ரூவல் அப்படிங்கறது வாங்குவாங்க. அவங்களுடைய அந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு குணம் எல்லாத்தையும் விஞ்சி தனித்துவமாக நிக்குதுமே. அதனால வெற்றி பெற்றவர்களுக்கு உழைப்பை விட நேர்மை அப்படிங்கறது ஒரு படி கூட அவங்க உறுதுணையாக இருந்து அதை தக்க வைக்கும், அது ஒரு தனி அடையாளத்தை கொடுக்கும். நம்ம எல்லாருமே நேர்மையாக இருந்தோம்னா சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறது கூட உருவாக்கலாமே.
1: அருமை அருமை, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. நிகழ்ச்சி நீ கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் இங்க இருந்து? வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். சுத்தி சஞ்சோனா இருக்கு, தேனி மாவட்டம் சிலம்பு சசிகலா.

0: சசிகலாம்மா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா, தேங்க்யூப்பா.
0: சொல்லுங்க.
1: வெற்றிக்கு வித்து கடின உழைப்பு தான்ப்பா. வெற்றியை தொடர்ந்து கேட்டிருக்கீங்க, தக்க வைத்து கொள்வது நேர்மைதான்ப்பா. நம்மகிட்ட நேர்மை இருக்கும் போல பிறரோட நம்பிக்கை வந்து ஈஸியா வாங்கிடுவோம்ப்பா. உதாரணம், ஒரு தொழில் தொடங்கணும் சொல்லி பார்க்கும் போல கடினமா உழைக்கிறோம், பிறருடைய நம்பிக்கையை பெறுவதற்கு என்ன காரணம்னா நம்ம தரமான பொருளை கொடுக்கணும். அப்ப தரமும் நேர்மை இருந்தா நம்ம தொழில் விரிவடையும். லட்சுமி தேவி எப்பயும் நம்மகிட்ட நிரந்தரமாக குடியிருப்பாள்ப்பா. அதாவது தோல் பொய் வந்து வாழ விடாது, நேர்மை என்னைக்குமே சாக விடாதுப்பா. வெற்றி படிக்கட்டுல ஏறுவதற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு நேர்மை உழைப்பு மட்டும் இல்லப்பா, நேர்மை தான்ப்பா ரொம்ப அவசியம். வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: அருமை அருமை அருமை நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்புள்ளம் யார் எங்கிறது? வணக்கம் வணக்கம், நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க, யார் எங்க இருந்து? யாரு சார்? நாகர்கோயில இருந்து.
2: அதாவது வாழ்க்கையில வந்து உழைப்பா நேர்மையானது, ஆனா வாழ்க்கையில நேர்மையான சிந்தனைகள் மட்டும்தான் வாழ்க்கைய வந்து உழைக்கக்கூடிய வல்லமை இருக்கும். நேர்மை இல்லாத உழைப்பு வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்களோட நம்ம பயணிக்க முடியாது மேடம். நன்றி.
0: அருமை அருமை அருமை அட்டகாசமாக சொன்னாங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. சாமி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் அகதி குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வெற்றி நிலைநிறுத்துவது உழைப்பா நேர்மையா அப்படின்னு தான் கேட்கும் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து?
2: அன்பு மகளுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் ஈடுபட்டிருந்து
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கா?
1: சொல்லுங்க.
2: ஏதாவதுமா, நாம உழைக்கிற உழைப்பு நேர்மையாக இருந்தால் இறைவனே நமக்கு கொடுத்து விடுறானே. உழைப்பு நேர்மையாக இருக்கிறது. உழைப்பு நேர்மையாக இல்லாவிட்டால் அப்புறம் என்ன இருக்கு? அதனால வேண்டி அவன் உழைக்கிற தொழிலாளி வந்து துண்ட தலையில கட்டிக்கின்னு, தோல்ல கட்டிக்கின்னு, இடுப்புல கட்டின்னு உழைக்கிறான். உண்மையாக உழைக்கிறான். நில தெரியாத ஏதோ ஒரு வேலையை உழைக்கிறான். முதலாளித்துல நிக்கிறான், வேற செஞ்சு நிக்கும் போது அந்த எதிர்பார்த்த கூலி அவனுக்கு கிடைக்கலன்னா பணம் வந்துதான் போவான். அப்ப நேர்மையா இருந்து என்ன பண்ணீங்க? உழைக்கும் உழைப்புக்கு தகுந்த மாதிரி நேர்மையாக நடக்க வேண்டும். இதுதான் சத்தியத்தின் அடிப்படை. தமிழ் நாயகம் சரி, பொதுவாக வந்து எல்லா மதங்களும் அதுதான் சொல்லுகிறது. உழைக்கும் உழைப்புக்கு கூலிய கூட்டுடு, அவனையே ஏமாத்திர வயிற்றுல அடிக்கிற. அதனால உழைப்புடன் கூடிய நேர்மை தான்
1: கண்டிப்பா.
2: நன்றி,
1: நன்றி. உண்மையா உழைச்சா போதும். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து? அவங்களோட இணைப்பு கட் ஆயிருச்சு. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து? எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. யார் எங்க இருந்து?
3: பக்கத்துல நல்லூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: நல்லூர்ல
3: இருந்து சேனல் சூப்பரா எடுக்கல, தவறே இல்ல மேடம்.
1: சரி, இப்ப கிடைச்சுதா?
3: கிடைக்கல, நான் சும்மா தற்செயலா போன் போயிட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு
1: அன்னைக்கே
3: சொன்னோம். இந்த ஒரு வீட்லயாவது எடுக்கல.
1: சரிம்மா, சரிம்மா, அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்புவோம். நன்றி, நன்றி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. வெற்றியை நிலைநிறுத்துவது உழைப்பா நேர்மையா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம்.
3: அதை பத்தி மேடம்
1: நேர்மைதான் அப்படின்னு சொல்றீங்களா? யார் எங்க இருந்து? நல்லூர்ல இருந்து. வனிதா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யாரு எங்க இருந்து? வணக்கம்.
4: அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாரப்பள்ளியிலிருந்து சேரங்கசாமி
1: பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
4: நலமே இருக்கிறேன். நலமே மலர வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி. சொல்லுங்க.
4: வெற்றிக்கு தேவை,
1: வெற்றியை நிலைநிறுத்துவது உழைப்பா நேர்மையா அப்படிங்கறத கேள்வி.
4: உழைப்பா நேர்மை என்று அது பாத்தீங்கன்னா, திறமை, திறமை சொன்னீங்க, திறமையா உழைப்புங்களா?
1: உழைப்பா நேர்மையா அப்படிங்கறத அங்க கேள்வி.
4: உழைப்பு கேட்டீங்களா? திறமை நினைச்சிட்டு உழைப்பும், உழைப்பும் வேணும், திறமை ரெண்டும் கலந்த கண்கள் தானுங்க. ஏன்னா இப்ப உழைப்பு பாத்தீங்கன்னா நேர்மை அதிகமா தேவைங்க. நேர்மையும் கூட உழைப்பும் வேணுங்க. உழைப்பு இல்லைன்னா அங்க நேர்மை வச்சுட்டு என்ன பண்றதுங்க? கடினமா உழைச்சா தானே பலன் கிடைக்கும்.

0: நேரம் 9:38 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாட்சி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு கேள்வி என்னன்னா, வெற்றியை நிலைநிறுத்துவது உழைப்பா நேர்மை? அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து ஐயா?
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
1: வெற்றியை நிலைநிறுத்துவது என்ன பொறுத்த அளவுக்கு உழைப்புன்னு தான் சொல்லுவாங்க மேடம். இந்த ஹார்ட் ஒர்க் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த நேர்மை அப்படிங்கறது நம்ம தேடியே வருமாமா. அப்ப கடின உழைப்புக்கு வந்து அடிஷனலா கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் எது அப்படின்னா நேர்மைன்னு சொல்லலாம். அப்ப உழைப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: அருமை அருமை, நன்றி நன்றி நன்றி. யார் ஒருத்தங்க கடினமா உழைக்கிறாங்களோ அவங்க கிட்ட நேர்மை இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம், பாளையங்கோட்டையில இருந்து காமராஜ்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: உங்களுடைய வெற்றிக்கு வந்து உழைப்பா ஒழுக்கம்னு கேட்டிருக்கீங்க.
0: உழைப்பா நேர்மையா?
2: நேர்மையான்னு முக்கியமா இருக்கிறதான் வந்து பாத்தீங்கன்னா, மகாபாரத்தை எடுத்துக்கிட்டோம், ராமாயணத்தை
0: எடுத்துக்கிட்டோம்,
2: அதுல அவங்க நேர்மையா இருக்க போய் தான் அவங்களுக்கு வெற்றி அடைய முடிஞ்சது. பலம் வாங்கிட்டு உழைக்கக்கூடியவங்க எல்லாம் நேர்மை உள்ள பக்கம் தான் சேருவாங்க. அப்ப அவங்களுக்கு பலம் ஜாஸ்தி ஆகிரும் கண்டிப்பா. இது வந்து வெற்றிக்கு என்னென்ன வந்து திட்டமிடல் எல்லாம் கரெக்டா செய்வாங்க, அப்படி செய்யல வந்து கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த நேர்மை வந்து வந்து வெற்றிக்கு ரொம்ப வழிவகுக்கக்கூடிய ஒரு வித்து. அது இயற்கையில வந்து கண்டிப்பா நம்ம விருச்சமா நல்லா வளரலாங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சி கலந்துட்டதுக்கு, நன்றி நன்றி. அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். அழ்வார் குறித்து பரமசிவானந்தம். நலம் நலம்
0: நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கமா,
0: சொல்லுங்க.
3: அதாவது வெற்றிக்கு வழி உழைப்பா நேர்மையான்னு கேட்டா கூட பரவாயில்ல, நிலையான வெற்றிக்குன்னு
0: அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு.
3: அத நான் அண்டர்லைன் பண்ணுறேன். ஏன்னா அது நிலையான வெற்றிங்கும் போது கண்டிப்பா நேர்மை. அதாவது உழைப்பு இருந்தா கூட நம்ம வந்து அதிகமான சம்பாத்தியங்கள் எல்லாமே வரும். ஆனா அது வந்து நிலைக்கணும்னா நேர்மை இருக்கும்
0: கண்டிப்பா வேணும். ஐயோ, அவங்களோட அழகாக பேசிட்டு இருந்தாங்க, அவங்களோட இணைப்பு கட்டாயிருச்சு. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, நான் மகாநல்ல திரைப்படத்திலிருந்து.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 9:47. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில். வெற்றி நிலைநிறுத்துவது உழைப்பா இல்லைன்னா நேர்மையா அப்படின்னு தான் கேட்கும் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
3: நல்லமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லமா இருக்கும். சொல்லுங்க.
4: அதாவது வந்து நேர்மையான உழைப்பு இருக்கணும் மேடம் வெற்றிக்கு காரணமா. நேர்மையான உழைப்பா இருக்கணும்.
3: நேர்மையான உழைப்பா இருக்கணும்.
4: ஆமா, நம்ம வந்து இதுதான் அதுதானே நம்ம சொல்லக்கூடாது. சில பேர் குறுக்கு வழியில போய் வெற்றியை கைப்பற்றுவாங்க.

0: இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நேர்மையா இருந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி கடுமையான உழைச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம யாருக்கிட்டையும் நம்ம நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட நம்மளோட நேரா போய் கேட்டு எப்படி எல்லாம் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு கேட்டு நம்ம வந்து ஒரு காரியத்துல இறங்கினோம்னா அது சிறப்பா இருக்கும். ஏன்னா நம்மளே எல்லாம் செய்யணும், நம்மளே இது பண்ணணும், ஏதாச்சும் குறுக்கு வழி பாஞ்சு நம்ம போய் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா அது வந்து கடைசி வரைக்கும் நடக்காது. அதனால நேர்மையா இருந்து உழைச்சி நம்ம வெற்றி பெறணுங்கிறது என்னோட கருத்து. நன்றி.
1: அருமை அருமை. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க, யார் எங்க இருந்து?
2: தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இனிமைகள் பல சேர்த்து தங்களுடைய சொல் வளர்த்தால் சுந்தரமான பேச்சால் ஆற்றலின் உறைவிடமாய் அடக்கத்தின் குடியிருப்பாய் திகழ்ந்து ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை ஒத்தனை நேரம் உறவுகளோடு கலந்து சிறப்பித்த அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசனம்மா.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். சொல்லுங்க.
2: அதாவது வெற்றியை தீர்மானிப்பது வந்து அந்த உழைப்போடு கலந்த நேர்மைதாம்மா. காரணம் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு ஓட்டுநர், நான் ஒரே ஒரு ஓனர்கிட்ட 19 ஆண்டுகால நம்ம ஓட்டுநரா பணி புரிஞ்சிருக்கேன். கடைசியில அந்த வாகனம் ஓட்டம் இல்லாத காரணத்தினால இப்போதைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட நான் வந்து 15 வருஷம் ஆகுது தொடர்ந்து நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். இது காரணம் என்னன்னு நீங்களே சிந்திங்க. நம்முடைய உழைப்போடு கலந்த நேர்மை தான் என்னுடைய வெற்றியை இன்னைக்கு தக்க வச்சிட்டு இருக்கிறேன். நன்றிமா.
1: நன்றி நன்றி. அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, யார் எங்க இருந்து?
3: மேடம், ஆவடையில இருந்து ராமர் பேசுறேன். மேடம்,
1: எங்க இருந்து?
3: ஆவடையானூர்.
1: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும் மேடம். 5 நாளா எங்களுக்கு வானொலி துப்பரா எடுக்கல மேடம். எங்க ஊர்லாம்
1: சரி பண்ணிட்டு
3: இருக்காங்க. போன் போட்டு மேடம்.
1: சரி,
3: தொழில்நுட்ப காரணம் சாக சொல்லுங்க மேடம்.
1: சரி சார், சரி சார், பாத்துடலாம். இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில. இன்னைக்கு தலைப்பு வெற்றியை நிலைநிறுத்துவது உழைப்பா நேர்மையா அப்படின்னு கேட்டிருக்கோம். நீங்க அதை பத்தி
3: மேடம்,
1: உழைப்பா?
3: உழைப்புதான்,
1: உழைப்புதான்.
3: ரெண்டா நேர்மையா வேணும் மேடம்,
1: நேர்மையும் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு
3: நினைக்கிறீங்க? உழைப்பு தான் மேடம்,
1: உழைப்பு தான் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி.
3: உழைப்பு நேர்மை மட்டும் வச்சுட்டு இருந்தா நம்ம என்ன
1: முடிஞ்சோம்? கடினம் உழைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? நன்றி.
3: நேர்மை அடுத்தால கண்டிப்பா வேணும் மேடம்,
1: வேணும் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, எங்கேயும் எப்போதும் திரைப்படத்துல இருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, வெற்றியை நிலைநிறுத்துவது உழைப்பா நேர்மையா அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நிறைவாக நான் சொல்ல போகிறது இதுதான். ஒரு சின்ன கிராமத்தில் அருண் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு கடை இருந்துச்சு. கடை பெருசுலாம் கிடையாது, ரொம்ப குட்டி கடை. வருமானம் அதிகமானு கேட்டால் வருமானமே இல்லை, ஓரளவுக்கு தான் ஓடும். ஆனால் அருணுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, எல்லா சூழ்நிலையும் நேர்மையாக இருக்கிறது மட்டும் இல்லை, டெய்லி காலையில் கடையை திறந்துடுவான். ராத்திரி எவ்வளோ நேரம், 10 மணிக்கு தான் கரெக்டாக கடையை மூடுவான். எந்த சூழ்நிலையும் வியாபாரம் ஆனாலும் ஆவலனாலும் அவனோட கடின உழைப்பு அப்படிங்கிறது எப்போவுமே அவன் தக்க வச்சுட்டே இருந்தான். ஒரு சில நாட்கள் வியாபாரம் நல்லாயிருக்கும், சில நாட்கள் எதிர்பார்த்த மாதிரி வியாபாரம் இருக்காது. இருந்தாலும் அவன் சோர்ந்து போகவே இல்லை, தொடர்ந்து உழைச்சிட்டே இருந்தால். ஒரு நாள் அவனோட கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்தார். வந்து தவறுதலாக அந்த பொருட்களுக்கான அதிகமாக பணத்தை கொடுத்துட்டு போயிடுறார். கொடுத்துட்டு கொடுக்குறத அவன் அருண் வந்து கவனிச்சிடுறான். அந்த பணத்தை வச்சுட்டு அவர் கூப்பிட்றாரு. மறுபடியும் வந்து அருண் வந்து அவரை கூப்பிட்டு, நீங்கள் பணத்தை நிறைய வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இப்படி இருந்தால் அவனுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னோட கையில் இருந்த பணத்தை அவருக்கு வந்து என்ன செஞ்சிடுறான், திருப்பி என்ன செஞ்சிடுறான், கொடுத்துட்றான். இப்படியே போயிட்டுருக்கு, ரொம்ப நேர்மையாக இருக்கான். ரொம்ப நாள் ஆகியும் அவன்கிட்ட ஒரு குரோத்தே இல்லை, வளர்ச்சியே இல்லை. ஆனால் கடின உழைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய கார் வந்து அவரோட கடைக்கு முன்னாடி நிற்குது. அப்பவும் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த அவங்க வந்து திங்ஸ் வாங்குறாங்க, வாங்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க, காரில் கடந்து போயிடறாங்க. ஆனால் அவங்களோட பர்ஸை என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டு

0: போயிடறாங்க. விட்டுட்டு போனவொடனே இவன் வந்து உடனே அந்த தெருமுக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி, காரில் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களோட பர்ஸை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த கடைக்காரர் அவங்கள மறித்து, உங்களோட பர்ஸை நீங்கள் அங்கே விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், மறுபடியும் வந்து பர்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது அவங்களோட மனசில் அந்த காரில் வந்தவருக்கு ஒன்று மட்டும் ஒட்டி இருந்துச்சு, எப்படியாவது இவருக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டையே ஓப்பன் பண்ணி செலவு பண்ணி ரெடி பண்ணி அவரோட நேர்மைக்கு பரிசாக கொடுத்தாங்க. நம்ம நினைப்போம், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு குரோத்தே இல்லை அப்படின்னு நினைப்போம். உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா, நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வெற்றி அப்படிங்கிற விஷயத்த தக்க வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, மேலும் மேலும் நம்ம உயரவே முடியும். அதனால் எப்போவுமே உழைப்பு அப்படிங்கிறது வெற்றிக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் நேர்மை இல்லாமல் கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது நிலைக்காது. நம்ம எந்த அளவுக்கு உயரத்துக்கு போனாலும் நம்ம அங்கே நிறுத்துறது பணமோ பதவியோ கிடையாது. நம்ம மீது மற்றவர்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் நம்மளை வந்து நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் வாழ்க்கையில் வெற்றியை தேடும்போது உழைப்பை ஒரு நாளும் கைவிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த வெற்றிக்காக நம்மளோட நேர்மையை விற்கவும் கூடாது. உழைப்பால் வெற்றியை அடைவோம், நேர்மையால் அந்த வெற்றியை நிலநிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 10:02 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு மகிழுங்க. 11:02 மனம் விரும்புதை நிகழ்ச்சியும், 11:02 மணித்திராடு நிகழ்ச்சியில் ரக்ஷாபந்தன் பற்றிய தகவல்களை கேட்டு மகிழுங்க. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: காலை 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவ 35 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் 2வது விமானம் இன்று காலை நேபாளம் புறப்பட்டுச் சென்றது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அடங்கிய கையேடுகளை குற்றாலத்தில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டார். தமிழகத்தில் தேவையான இடங்களில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் தேவை இருக்கக்கூடிய இடங்களில் கூடுதல் மருந்தாளுநர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 8827 கன அடியிலிருந்து 7450 கன அடியாக குறைந்துள்ளது. நாகை மாவட்டம் வெள்ளையாற்றில் கழிவு நீரை வெளியேற்றி 5 தங்கும் விடுதிகளை மூடி பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: அன்பின் இளவரச இரவின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இருக்குது. 11 மணி வரைக்கும் கேட்க போறீங்க நவநிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே. உங்கள் விருப்பம் எது, உங்கள் மனம் கேட்கும் பாடல் எது, உங்கள் நினைவுகளை தூண்டும் அந்த இனிய இசை எது, அதை தேர்ந்தெடுப்பது நீங்கள் தான். உங்கள் விருப்பம், உங்கள் குரல், உங்கள் பாடல், இவை மூன்றும் சங்கமிக்கும் ஒரு அழகான இசை பயணம் வனம் விரும்புதை. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 256-1133 அழைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க வந்துட்டேன் நான், உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போகிற முதல் நேயர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்ல இருந்து பிரான்சிஸ் மேடம் படம்
0: பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்ல இருந்து பிரான்சிஸ்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: கண்ணன் வருவான் பாடல். வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவாம், உன்னுடைய குந்தலிலே புது போடவாம், கொலை தூரம் என்றுமே ஏன் வெக்கம் கொள்கிறாய், உன்னழகு விடிகளால் என்னை கொள்கிறாய். அதை என்ன பண்றாங்க மேடம்?
0: கண்டிப்பா வழங்கிடலாம் சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி நன்றி.
0: முதல் நேரம் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. கண்ணன் வருவான் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்க இருக்கிற நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தமிழகத்தில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட ரயில் நிலையம் எது? தமிழகத்தில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட ரயில் நிலையம் எது? ஆப்ஷன் 1 எழும்பூர், ஆப்ஷன் 2 ராயபுரம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சிட்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நெல்லிப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நேர்லை நேரம் காலையில் 10:10 ஆகிட்டு இருக்கு. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சி தான் கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டு வந்துட்டோம், வெண்ணிலவி வெண்ணிலவி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நலமா
0: இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க? முதன் முதலில் தொடங்கப்பட்ட ரயில் நிலையம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ராயபுரம்.
1: ராயபுரம் மேடம்.
0: ராயபுரம் தான் சரியான பதில். வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இப்போ வந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டோட முதல் ரயில் நிலையம் ராயபுரம் ரயில் நிலையம் தான். இந்த ரயில் நிலையம் தமிழகத்தோடு மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவோட முதல் ரயில் நிலையம் அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்கிறது. இந்த ரயில் நிலையம் 1856 June 28 அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுச்சு. இந்த நாளில் தான் ராயபுரம் ஆற்காடு அதாவது வாலாஜாபேட்டை பக்கத்தில் இடையே தமிழகத்தோட முதல் பயணிகள் ரயில் சேவை வந்து தொடங்கப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த ரயில் சேவையை மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி தான் வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. அப்போது மெட்ராஸ், இப்போ வந்து சென்னை, பிரிட்டிஷ் இந்தியாவோட முக்கிய நிர்வாக மற்றும் வணிக மையமாக இருந்ததுனால இந்த ரயில் போக்குவரத்து வளர்ச்சிக்கு இது ரொம்ப அடிப்படையாகவும் அமைஞ்சது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாட்டு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தங்க நாற்கர சாலை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தங்க நாற்கர சாலை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் 1 1999, ஆப்ஷன் 2 2000. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மன விருந்தை நிகழ்ச்சி.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்பிய நிகழ்ச்சி நேரம் காலையில 10:18 ஆகிட்டு இருக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டு ரசிட்டு இருக்கிறோம். சில பாடல்கள் காதுகளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நினைவுகளுக்காக அப்படின்னே சொல்லலாம். சில பாடல்கள் இசைக்காக மட்டும் கிடையாது, நம்ம மனசில் இருக்கிறவங்களுக்காக அப்படின்னே சொல்லலாம். ஒரு பாட்டு கேட்டவுடனே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம்

0: நினைவுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நண்பர் தோழிகள் நினைவுக்கு வரலாம், இல்லை ஒரு அழகான பயணம் நினைவுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் கூட நினைவுக்கு வரலாம். அந்த அழகான நினைவுகளை இசையோடு சேர்த்த பயணம் தான் இந்த மனம் விரும்புதை நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புள்ளிநகர் ஜெய ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: படம் வந்து உத்தமபுத்திரன். கண்ணிரண்டு மோதி நான் விழுந்தேனே அவளுடைய பாட்டு.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தேன், தங்க நாற்கர சாலை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 1999, ஆப்ஷன் 2 2000.
1: 1999.
0: சரியான பதில் சார், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. இந்த தங்க நாற்கர சாலை திட்டம் வந்து 1999 தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு. 5வது நீளமான சாலையாக வந்து இது காணப்படுது. இந்தியாவோட மிகப்பெரிய தேசிய ஒரு சாலை திட்டமாக இன்றைக்கு வரைக்கும் வந்து இருக்குது. 1999 தங்க நாற்கர சாலை திட்டம் வந்து திட்டமிடப்பட்டுச்சு. 2001 சாலை அமைக்கிற பணியும் வந்து துவங்குச்சு. தலைநகர் டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா இந்த மாதிரியான முக்கியமான நகரங்களை வந்து இந்த தங்க நாற்கர சாலை வந்து இணைக்குது. இந்த சாலையோட அதிகபட்ச நீளம் 1014 கிலோமீட்டர் நீளம் வந்து ஆந்திர மாநிலத்தை கடந்து செல்லுது. 1988 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய நெடுஞ்சாலை துறையின் கீழே தங்க நாற்கர சாலை அமைக்கும் பணி வந்து நடைபெற்றுச்சு. நேரம் 10:20 ஆகிட்டு நிலைப்பான்மலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுட்டாங்க. என்ன பாடல் அப்படின்னா உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 1832 முதன் முதலில் காகித தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது? 1832 முதன் முதலில் காகித தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் 1 மேற்கு வங்காளம், ஆப்ஷன் 2 ஜப்பான். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோடு

0: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சி நேரம் காலையில 10:26 ஆகிட்டு இருக்கு. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை வந்து கேட்டுட்ருக்குறோங்க. பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாடல்கள் இருக்குது. மெல்லிசை பாடலாக இருக்கலாம், இல்லை அதிரடி பாடலாக இருக்கலாம், தன்னம்பிக்கை தர பாடல்கள், காதல் பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்க அழைப்பு விடுங்க. 0462-256-1132 மற்றும் 256-1133 எண்களில் 10:26 ஆகிட்டு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விக்காரிப்பட்டியில இருந்து ரேணியா தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். ஜேசன் தான் 4-5 நாளா ஒழுங்கா எடுக்கல.
0: அது சரியாயிருமா? சரி பண்ணிடுவாங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு இதே இடத்துல இருந்து பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா 1832 முதன் முதல காகித தொழிற்சாலை எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 மேற்கு வங்காளம், ஆப்ஷன் 2 ஜப்பான்.
1: மேற்கு வங்காளம் மேடம்.
0: மேற்கு வங்காளம் தான் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்கம்மா. வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. 1832 இந்தியாவோட முதல் நவீன காகித தொழிற்சாலை மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கிற செராம்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து அமைக்கப்பட்டுச்சு. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 1812 அப்படின்னும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட 1832 தான் முறையான செயல்பாட்டுக்கு வந்துச்சு இந்த காகித தொழிற்சாலை. நாட்டோட முதல் இயந்திரமாக்கப்பட்ட காகித ஆலைகளில் இந்த தொழிற்சாலையும் ஒன்று. 10:28 ஆகிட்டு நிலை பந்தலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். இதயம் திரைப்படத்திலேருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க இருக்கிறோம். ஸோ இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். பருத்தியை முதன் முதலில் உற்பத்தி செய்தவர்கள் யார்? பருத்தியை முதன் முதலில் உற்பத்தி செய்தவர்கள் யார்? ஆப்ஷன் 1 சிந்து சமவெளி மக்கள், ஆப்ஷன் 2 சுமேரியர்கள். பாடல் வந்துட்டே இருக்க, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோங்க. இசைக்கு ஒரு தனி சக்தி இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. நம்ம சொல்ல தயங்குற சில வார்த்தைகளை ஒரு பாட்டு சொல்லிடும். நான் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு முக்கியமானவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் இந்த உணர்வுகளை ஒரே பாடலை வந்து வெளிப்படுத்திடும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சியில். உங்களுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 256-1133 நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மைன வடமில பழனி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: மேடம், எனக்கு நான் அப்படிங்கிறது கொடுத்து ஒரு தீவன் அந்த பாட்டு கொடுங்க.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், பருத்தியை முதன் முதலில் உற்பத்தி செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 சிந்து சமவெளி மக்கள், ஆப்ஷன் 2 சுமேரியர்கள். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அதாவது அவங்க வந்து சரியா புரிஞ்சுக்கல, பருத்தியை முதன் முதலில் உற்பத்தி செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சிந்து சமவெளி மக்கள் தான் பருத்தியை முதன் முதல உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்க. அந்த பருத்தியை வந்து துணியாக மாற்றியவர்கள் பண்டைய காலத்தில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிக மக்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து மெஹர்கர் அப்படின்ற அந்த மாதிரியான இடங்களில் பருத்தி வந்து பயிரிடுறதுக்கான சான்றுகள் வந்து நிறைய கிடைச்சிருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பருத்தியை செடிகளிலிருந்து பிரித்து நூலாக நூற்று ஆடைகளை தயாரிக்கவும் தொடங்கியிருந்தாங்க. நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. நான் அடிமை இல்லை திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நாரிலிருந்து காகிதம் தயாரிப்பது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? நாரிலிருந்து காகிதம் தயாரிப்பது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் 1 எகிப்து, ஆப்ஷன் 2 சீனா. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நெஞ்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதி.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: கண்கள் அறியா காட்சி நாசி நுகரா நறுமணம் இதழ் அறியா சுவை செவிக்கு மட்டும் வரம் அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்கறதுனால எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்கறது ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
2: வடக்கு கர்மலூர் மாணிக்கவாசகம் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க சார், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாருமே நலமா இருக்கோம் சார். நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: படம் கோ. பாடல் அமளி புமளி.
1: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். நாரிலிருந்து காகிதம் தயாரிப்பது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் 1 எகிப்து, ஆப்ஷன் 2 சீனா.
2: சீனா.
1: ஆ, சீனா தான் சார் சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நாரிலிருந்து, அதாவது மரப்பட்டை மற்றும் நார், இந்த நாரிலிருந்து காகிதம் தயாரிக்கிறது சீன நாட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கிபி 105 ஆண்டில் ஹான் வம்சத்தின் காலத்தில் வாழ்ந்த அரசவை அதிகாரியான கைலுன் அப்படின்றவர் வந்து மல்பெரி மரப்பட்டைகள், நார் மற்றும் பழைய துணிகளை பயன்படுத்தி காகிதம் தயாரிக்கிற முறையை முதல் முதல்ல உருவாக்கியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. கோ திரைப்படத்துலேருந்து ஹரிகரன், ஸ்வேதா மோகன் மற்றும் சின்மயி குரலில் பாடல் கேட்க இருக்கிறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். ஸோ இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி, சரவண பெலகுலா அமைந்துள்ள மாநிலம் எது? சரவண பெலகுலா அமைந்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் 1 கேரளா, ஆப்ஷன் 2 கர்நாடகா. பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பான்மலை 102.6. இங்கெல்லாமே எப்போதுமே சமஜோறு.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேர்களை நேரம் காலையில் 10:50 ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. பாட்டு அப்படின்னு சொல்லி போனால் பாட்டு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னே சொன்னாங்க. ஒரு பாட்டு அப்படின்னா கண்டிப்பாக சில பாடல்கள் ஆட வைக்கும், சில பாட்டு அப்படியே ஆடி அசைய வைக்கும், சில பாட்டுகள் நல்லா கேட்டால் கிறங்க வைக்கும். ஸோ சந்தோஷமான நேரத்தில் நல்லா குஷியாக குத்தாட்டம் போட வைக்கிற பாடலாக இருக்கட்டும், இல்லை மனசு உடஞ்சி போன தருணங்களில் தாயோட மடியில் படுத்து தலையை வருடி கொடுக்குற மாதிரியான பாடல்கள் அப்படின்ட்டு பாடல்கள் பல விதம் இருக்குதுங்க. விருப்பமான பாட்டாக இருக்கலாம், இல்லை பிடித்த பாடகர் பாடகிகளாக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம், பாடலாசிரியர் அப்படின்னு இன்னும் சொல்லிட்டே போகலாம். உங்க மனசுக்கு நெருக்கமான பாடல்களை மட்டும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட. நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய இடத்துல நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: கல்யாண தேனில மௌனம் சமாளிக்கலாம்.
0: பாடல் கண்டிப்பாக கொடுத்துலாம். இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தோம், என்ன அப்படின்னா சரவண பெலகுலா அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 கேரளா, ஆப்ஷன் 2 கர்நாடகா.
1: கேரளா.
0: இல்லையே, சரியான பதில் வந்து கர்நாடகமா இருந்தாலும் முயற்சி செஞ்சதுக்கு நன்றிம்மா. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. சரவண பெலகுலா இந்தியாவோட கர்நாடக மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது. பெங்களூர்லேருந்து சுமார் 158 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஹாசன் அப்படின்ற மாவட்டத்தில் தான் வந்து இது அமைஞ்சிருக்குது. சமணர்களோட ரொம்ப முக்கியமான ஒரு புனித தலமாகவும் அமைஞ்சிருக்குது. 58 அடி உயரமான ஒற்றை கல்லால் ஆன கோமதீஸ்வரர் சிலையும் வந்து ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னும் சொல்கிறாங்க. இது விந்தியகிரி மற்றும் சந்திரகிரி அப்படின்ற ரெண்டு மலைகளால் சூழப்பட்டிருக்குது. இந்த ரம்யமான இடம் வந்து கர்நாடக மாநிலத்தில் காணப்படுது அமைஞ்சிருக்குது. மனம் விருமதை நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து கே ஜெயஸ்தாஸ் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கஜுராஹோ என்ற இடம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் 1 மத்திய பிரதேசம், ஆப்ஷன் 2 ஒடிசா. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நெல்லிப்பன்மலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கலைநல்லூர் மாளிகையிலேருந்து மகாலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தளபதி படத்தில் யமுனையாத்திலே ஈர காட்டிலே கண்ணனோடு நான் ஆடாண்டு
0: பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி, தேங்க்யூ.
0: அவங்களுக்காக அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்கிட்ட முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுற எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான், உங்க அர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை வரும் பாடலை தொடர்ந்து 11 செய்தி சுருக்கம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ரக்ஷபந்தன் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நெல்லிப்பண்பலை 102.6.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தவேக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. பழங்குடியினர் நலனில் காங்கிரஸ் அக்கறை செலுத்தவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தவேக நிர்வாகிகள் நாள்தோறும் வசூலில் ஈடுபடுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன் எடுத்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் மகிழ்ச்சியான உற்சாகமான முற்பகல் வணக்கம். இணைந்திருக்கிறோம் மனித நாடு நிகழ்ச்சி, இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. இன்றைக்கி மனித நாடு நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு பண்டிகை கிடையாதுங்க, ஒரு அண்ணன் தம்பி உறவோட ஆழமான பாசத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு அழகான நாள். அதாவது இந்த வருஷம் இது வந்து நாளைக்கு, அதாவது 28ஆம் தேதி வருது, ஆனால் போன வருஷம் 27ஆம் தேதி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகள் நம்மளை சுற்றி இருந்தாலும், சின்ன குழந்தை பருவத்துலேருந்து நம்மக்கிட்ட சண்டை போட்டு நம்மளை திட்டி அதே நேரத்தில் நம்மளை யாருக்குமே விட்டு கொடுக்காமல் காப்பாற்றக்கூடிய உறவு அப்படின்னு சொன்னாலே அது உடன் பிறந்தவங்களோட உறவு தான். அந்த பாசத்துக்கு ஒரு அழகான அடையாளம் அப்படின்னு

சொன்னால் அதுதாங்க அந்த ராக்கி, ராக்கி கயிறு. சின்ன வயசில் அண்ணனுக்கும் தங்கைக்கும் எக்கச்சக்கமான சண்டைகளுக்கு அளவே இருக்காது. டெய்லி சண்டை தான். அவன் என்ன அடித்தான், அவன் என் பொருளை எடுத்தான் அப்படின்னு நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் புகார் சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் வெளியிலேருந்து யாராவது நம்மளோட சகோதரனையோ சகோதரியோ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த சண்டைக்கார தங்கச்சி அப்படியே ஓடி வந்து நிற்பாங்க. உடன் பிறந்தவர்களுக்குள் இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறது அப்படிப்பட்டது தான். கோபம் இருக்கும், சண்டை இருக்கும், ஆனால் பிரிவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஆமாம், இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரக்ஷாபந்தன் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் இதோ சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து.

0: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: நேரம் 11:09 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி மணித்திராடு நிகழ்ச்சியில் ரக்ஷாபந்தன் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறது இந்தியாவோட பழமையான பாரம்பரியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தமாக, பந்தன் அப்படின்னா பிணைப்பு அல்லது உறவு அப்படின்னு அர்த்தமாக, அதாவது ஒரு பாதுகாப்பான உறவு சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரி

நாளாக காலப்போக்கில் இந்த நாள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரக்ஷாபந்தன் எப்படி தோன்றுச்சு அப்படி தோற்றம் குறித்து நிறைய வரலாற்று கதைகளும் புராண குறிப்புகளும் சொல்லுது. அதில் முக்கியமான ஒரு சில கதைகளை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்பட்றேன். பிரபலமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிருஷ்ணர் மற்றும் திரௌபதி தொடர்பான கதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணருக்கு காயம் ஏற்படும்போது இந்த திரௌபதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட ஆடையில் ஒரு சின்ன பகுதியை கிழித்து அவரோட காயத்தில் கட்டுறாங்க. அந்த அன்பை நினைவு கொண்ட கிருஷ்ணர் திரௌபதிக்கு எப்போவுமே துணையாக இருந்ததா மகாபாரத கதைகள் வந்து கூறுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரபல வரலாற்று சம்பவம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ராணி கர்ணாவதி என்ன அப்படின்னா முகலாய பேரரசர் ஹிமாயுன் தொடர்புடையதாக கூறப்படுது. அது என்ன அப்படின்னா, சித்து ராணி கர்ணாவதி தன்னை பாதுகாக்க உதவி வேண்டி ஹிமாயுனுக்கு ஒரு கயிறு, அதாவது ராக்கி கயிறு அனுப்பியதாக பிரபலமான கதைகள் வந்து சொல்லப்படுது. இதன் மூலம் ராக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த உறவு இல்லாதவர்களிடையும் நம்பிக்கையும் பாதுகாப்பையும் குறிக்கும் அடையாளமாக கருதப்படுது அந்த ராக்கின்னு சொல்லக்கூடிய அந்த கயிறு. நிகழ்ச்சி ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சித்ரா பாடியது.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அண்ணன் தங்கச்சியா ஒன்னா வளர்றோம். ஒரு காலத்தில் ஒரே வீட்டில் ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா விளையாடுறோம், ஒன்றா ஒரு பொருளுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம். வாழ்க்கையோட வெவ்வேறு பாதைகளில் பயணிக்க தொடங்குகிறோம். ஒரு கட்டத்தில் வேலை, திருமணம், பொறுப்பு இப்படின்னு நம்மளோட வாழ்க்கை மாறினாலும் என் அண்ணன் இருக்கிறான், எனக்குன்னு என் தங்கச்சி இருக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் மனசில் என்றைக்குமே மாறாமல் இருக்கும். ராக்கி கட்டக்கூடிய அந்த சிறிய தருணங்களில் ஒரு சகோதரியோட கையில் இருக்கக்கூடிய நூல் ஒரு சாதாரண நூல் கிடையவே கிடையாது. அதில் குழந்தை பருவ நினைவுகள் நிரம்பி இருக்கு, எண்ணற்ற சண்டைகள் இருக்கு, பகிர்ந்து கொண்ட ரகசியங்கள் இருக்கு, சொல்லாமல் புரிந்து கொண்ட அன்பு இருக்கு. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எப்பவும் என் பக்கம் நீ இருக்கணும் அப்படிங்கிற மௌனமான வேண்டுகோளும் அந்த நூலில் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சி ஒழிக்கக்கூடிய பாடல் நானே ராஜா, நானே மந்திரி திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்க.

11:21 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்து நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் ரக்ஷாபந்தன் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு சகோதரி வந்து ஒரு சகோதரன் கையில் வந்து ராக்கி கட்டுறாங்க. அந்த ராக்கியை சகோதரன் பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு என்ன தோணும், தன்னோட சின்ன வயசு தங்கையை தான் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு தோணும். அவள் அழுற அந்த நிமிஷம், அதுக்கு தான் ஆறுதல் சொன்ன நாட்களும், அவகிட்ட சண்டை போட்ட நாட்களும், அவளுக்காக சில விஷயங்களை முழுசாக விட்டு கொடுத்த நாட்களும் தான் அந்த அண்ணனுக்கு நினைவுக்கு வரும். இந்த ராக்கி அப்படிங்கிறது, நீ இப்போ பெரியவளாயிட்ட, எனக்கு நீ எப்போவுமே அந்த சின்ன தங்கை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான நினைவாக மாறுது அப்படின்னு சொன்ன மிகையாகாதில்ல. நிகழ்ச்சி ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் எங்கிட்ட மூதாதை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி குரல் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 11:27 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராண்டு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திராண்டு நிகழ்ச்சியில் ரக்ஷாபந்தன் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ரக்ஷாபந்தனோட உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறது பாதுகாப்பு அப்படிங்கிறதுல மட்டும் கிடையாதுங்க, ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் துணையாக இருக்கிறது தான் அந்த அழகே அப்படின்னு சொல்லலாம். தங்கச்சி வாழ்க்கையில் வெற்றி பெறும்போது அண்ணன் சந்தோஷமாகிறதும், அண்ணன் கஷ்டப்படும் போது தங்கை துணை நிற்கிறதும், ஒருவரோட கனவுக்கு இன்னொருத்தர் ஊக்கம் கொடுக்கறதும், அதுதான் அந்த உறவோட உண்மையான பலம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வேகமான வாழ்க்கை முறையில் நிறைய உறவுகள் தொலைபேசி அழைப்புகளாகவும் குறுஞ்செய்திகளாகவும் மாறிட்டு இருக்கு. ஆனால் உடன் பிறந்தவர்களோட பாசம் மட்டும் காலத்தையும் தூரத்தையும் கடந்து நிற்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரே வீட்டில் அவங்க இல்லைனாலும், தினமும் பேசலைனாலும், எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது மிகப்பெரிய வரம் அப்படின்னா, அது அண்ணன் தங்கச்சி உறவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்தது ஒழிக்கக்கூடிய பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.
3: எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
4: பிரமாதம்,
3: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
4: சபாஷ் சபாஷ்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 11:33. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திருநாடு நிகழ்ச்சியில். மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரக்ஷாபந்தன் பற்றி தகவல் தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். அதனால் இந்த ரக்ஷாபந்தனில் ஒரு ராக்கி மட்டுமே கட்டாமல் நம்மளோட உடன் பிறந்தவர்களோட மனசில் ஒரு நம்பிக்கையும் சேர்த்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாழ்க்கை எவ்வளோ மாறினாலும் நம்மளோட பாசம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. எவ்வளோ சண்டைகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் அன்பை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் நாம் இழந்த பல விஷயங்களை திருப்பி நம்ம பெற்றுக்கலாம், ஆனால் உடன் பிறந்தவர்கள் கூட நாம் பகிர்ந்த அந்த குழந்தை பருவத்தை நம்மளால் திரும்ப பெறவே முடியாது. இதனால் இந்த ரக்ஷாபந்தன் நாளில் எல்லா அண்ணன் தங்கி உறவுகளுக்கும் ஒரு அன்பான வாழ்த்துக்கள் மட்டும் இல்லைங்க, ராக்கி அப்படிங்கிற அந்த நூல் கையில் மட்டும் இல்லை, உங்கள் இதயங்கள்லையும் இரு இதயங்கள்லையும் என்றைக்கும் இணைந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் வாழ்வு

0: 11:40 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில். மணித்திராடு நிகழ்ச்சியில் அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உள்ளூர் தகவல்கள். ஆமாம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என் கூட இந்நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா
1: நான் உங்கள் அர்ஜி வசந்தி பாலமுருகன்.
0: வசந்தி பாலமுருகன், என்ன தகவல்களோடு வந்திருக்கீங்க?
1: முதல் தகவல் என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பு படித்தவங்க வந்து அரசு போட்டித் தேர்வுகளுக்காக இந்த பயிற்சி மையத்தில் சேர விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இணையதள முகவரியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. www.cecc.in அப்படின்ற இணையதளத்தில் இதை பற்றின விவரங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறமா செப்டம்பர் 16 தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10th பட்டப்படிப்பு முடித்தவங்க எல்லாருமே வந்து அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் சேர இதுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்ததான் நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கன்னியாகுமரியில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறை சார்பில் செப்டம்பர் 4 10 km மாரத்தான் போட்டி நடைபெற இருக்குது. பொதுமக்கள் கிட்ட உடல்நலம், சாலை பாதுகாப்பு, போதை பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் 10 km தூரம் மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற இருக்குது. செப்டம்பர் 4 காலையில் அதிகாலையில் 5 கன்னியாகுமரி திருவள்ளுவர் வளைவு பகுதியில் மாரத்தான் ஓட்டம் தொடங்குது. பொதுமக்கள், இளைஞர்கள், ஓட்டப்பந்தய ஆர்வலர்கள் இதில் கண்டிப்பாக பங்கேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, சாலை பாதுகாப்பு, போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மாரத்தானில் சிறப்பிடம் பெறுபவர்களுக்கு முதல் பரிசு 10,000 ரூபாயும், ரெண்டாவது பரிசு 7,500 ரூபாயும், மூன்றாவது பரிசு பெறுபவர்களுக்கு 5,000 ரூபாயும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா அதுக்காக 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 63 81 68 13 93 அப்படின்னு ஒரு நம்பரும், இன்னொரு ஒரு நம்பர் சொல்கிறேன், 94 42 95 82 66 அப்படின்னு ரெண்டு நம்பரும் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 63 81 68 13 93 அப்படிங்கிற நம்பரும், 94 42 95 82 66 அப்படிங்கிற நம்பரில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி குரலில் அந்த அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு நினைச்சிருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: நேரம் 11:48 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திராடு நிகழ்ச்சி. மணித்திராடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளூர் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நெல்லையில் நம்மளோட திருநெல்வேலியில் நாளைக்கு மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைத்தீர் கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைத்தீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 28 காலையில் 10 நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சியர் தலைமை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இந்த மாவட்டத்தை சேர்ந்த எல்லா மாற்றுத்திறனாளிகளும் அரசோட நலத்திட்டங்களை பெற தங்களுக்கான தேசிய அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை இதோட நகலோட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைத்தீர் கூட்டத்தில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்த தகவல் என்னன்னா,
7: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, பண்பொழி அதாவது பண்பொழி குற்றாலம் இந்த கோயில்கள் எல்லாம் வந்து செப்டம்பர் 1 கைபேசிக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. பண்பொழியில் இருக்கிற பிரசித்தி பெற்ற மலை கோயிலான திருமலை குமாரசுவாமி கோயில் மற்றும் குற்றாலம் குற்றாலநாதர் கோயில்களில் பக்தர்களோட வசதியையும் கோயிலோட புனிதத்தன்மையும் கருத்தில் கொண்டு கைபேசி பயன்பாட்டிற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இந்த தடை செப்டம்பர் 1 அமலுக்கு வருது. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களோட கைபேசிகளை கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு அறையில் ஒப்படைச்சிட்டு அதற்கான ரசீதையும் பெற்றுக்கிட்டு சுவாமி தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோயிலுக்குள்ளே கைபேசி கொண்டு செல்லப்பட்டால் அதை பறிமுதல் செய்யப்பட்டு அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
6: எப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து ஒலிக்க இருக்கக்கூடிய

0: பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இருந்து.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 11:55 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திறனவெளி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மனித நாடு நிகழ்ச்சியில். மனித நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நேபாளத்தில் சிக்கி உள்ள தமிழர்களோட நிலை குறித்த விவரங்களை தெரிஞ்சிக்க தமிழக அரசோட அயலக வாழ் தமிழர்கள் நலத்துறை உதவி எண்ணுன்னு அறிவிச்சிருக்கு. அதன்படி இந்தியாவில் உள்ளவங்க கட்டணமில்லா தொலைபேசின்னு கொடுத்துருக்காங்க, நார்மல் தொலைபேசின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் வந்து விவரங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1800-30-93793 அப்படின்னு ஒரு நம்பரும், இன்னொரு ஒரு நம்பர் 8906900-99901 அப்படிங்கிற அந்த நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களும் நீங்கள் இன்னொரு ஒரு நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 8906900-99900 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹெல்ப்லைனை யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாங்க அப்படின்னா அதோடய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் விசாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த தகவல் என்ன
4: அப்படின்னா, அதாவது முதல்வர் காப்பீட்டு திட்டத்தோட தொகை வந்து இப்போ அதிகரிச்சிருக்கிறாங்க, உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக ஏற்கனவே இருக்கிற பழைய அட்டைகள் மூலமாகவே வந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம் அப்படின்னும் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்து இது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட இருக்கிற ஏற்கனவே முதல்வருக்கான விரிவான காப்பீட்டு திட்டத்தோட பழைய அடையாள அட்டையை வச்சுக்கிட்டே நீங்கள் இப்பவும் வந்து அதுக்கான சிகிச்சையை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இதோட காப்பீட்டு திட்டம் வந்து 25 லட்சமாக வந்து கூட்டியிருக்கிறாங்க
3: அப்படின்னு சொல்லிட்டு நிறைவான தகவலோடு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நினைத்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா, என் கூட
4: நான் உங்கள் அர்ஜய் வசந்தி பாலமுருகன்.
3: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தவேக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பழங்குடியினர் நலனில் காங்கிரஸ் அக்கறை செலுத்தவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. தவேக நிர்வாகிகள் நாள்தோறும் வசூலில் ஈடுபடுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 329 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்லே இனி இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதியை நிகழ்ச்சியில் உறவுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைந்து வருகிறதா என்ற தலைப்பில் சிநேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது பைசல் அவர்கள். தொடர்ந்து சாலியா விதையின் பயன்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:00 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1979 வந்த திரைப்படங்கள் குறித்த தகவலோடு பாடல் கேட்கலாம். 5:30 டெல்லியில் உள்ள டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் இளையோர் பெண்கள் பிரிவின் 65வது சுப்ரதோ கப் கால்பந்து இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை தெரிந்து கொள்ளலாம். அதனை நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் லைவில் ஸ்ட்ரீமிங்கில் கேட்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:30

0: தேவை செய்திகள் 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் சிந்தனைகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நேர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இனிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 12:11 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. ஜோனா
1: சொல்லு,
0: இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில என்ன தலைப்புல பேச போறோம் தெரியுமா?
1: என்ன பேச போறோம்? எப்படினாலும் நீ ஏதாட்டும் தேவையில்லாத தலைப்பு தான் கொடுத்துருப்ப.
0: உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைந்து வருகிறதா என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறோம்.
1: ஆக நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு வந்து உரிமை இருக்கா இல்லையான்னு
0: கேட்குறியா? நம்ம ரெண்டு பேர் இல்லை, எல்லாருக்குமே இந்த உறவுகளுக்குள்ளேயே பேசுகிற ஒரு உரிமையோடு பேசுவாங்கல்ல, நம்ம ஒரு உரிமையா பேசிக்கிறோம். அந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒரு உரிமையா பேசுறது வந்து குறைந்து வருகிறதா அப்படின்னு நீ சொன்ன மாதிரி பேசுறதே குறைஞ்சு போச்சு. இதுல எங்க உரிமையோட பேசுறது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. நம்ம ஸ்நேகிதிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில கேட்கலாம். நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா
1: அழைக்கலாம். 04-22-56-11-1 மற்றும் ஒரு 04-22-56-11-3 என்ற எண்கள். நான் சவனேன்னு இருக்கேன்,
0: இப்படியே இரு. சரி, நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாமா?
1: வணக்கம், யார் எங்கேருந்து?
2: ஹலோ மேடம், வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்துமா?
2: நான் கோமதி, பாளையங்கோட்டையிலிருந்து பேசுகிறேன்.
0: பாளையங்கோட்டை கோமதி, சொல்லுங்கள், உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைஞ்சிட்டு வருதா?
2: ஆமா மேடம்.
0: ஆமா, எப்படின்னு சொல்லுங்க.
2: எப்படின்னா சொந்தக்காரங்களே இப்ப வந்து முந்திலாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன், அப்ப வந்து அவங்க எல்லாம் ரெண்டு நாள் பின்னாடியே வருவாங்க. நம்ம கிட்ட கலந்து பிள்ளைகளோட பேசி வச்சு அப்படி எல்லாம் நல்ல ஒரு உரிமை எடுத்துக்கிடுவாங்க. சித்தப்பா பிள்ளையில பெரியப்பா பிள்ளையில இதை அண்ணம்ல அப்படிங்கறதுல இப்ப ஸ்கூலு படிப்பு அப்படின்னு சொல்லி அந்த உறவுகளுக்குள்ளேயே முதல்ல சொந்த பந்தமே கம்மியா இருக்கு. அதோட உரிமை எடுக்கிறது வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு,
0: குறைஞ்சிருச்சு,
2: குறைஞ்சிருச்சு.
0: உரிமையா பேசுற வேண்டிய விஷயங்களே பேச மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு, இல்லையா?
1: முன்னாடிலாம் வந்து எனக்கு தோன்ற ஒரு விஷயம்னா, சும்மா பெரியப்பா பசங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப அன்பா இருக்கிறது மட்டும் இல்லாம கடிஞ்சு கடிந்து கொள்ளுவாங்க அப்படிதானே? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல
0: அது என்னன்னு போகுது அப்படின்னு
1: இப்ப வந்து கடிந்து கொள்ளனாலே கோவம் வந்துருது.
2: இன்னொன்னு கேட்டீங்கன்னா கூட பெரியப்பாவை வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு உரிமையோட பிள்ளைகள் வந்து கூட்டுச்சு. இப்ப வந்து அதை கூட சொல்றதுக்கு ஒரு யோசனையா இருக்கு. சித்தப்பா பிள்ளைகள் வந்து மகை மாதிரி அப்படிங்கிற சித்தப்பாங்கிறத எப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க,
0: அம்மானு
2: கூப்பிடுவாங்க. இப்ப அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் கூட அந்த பிள்ளைங்களுக்குள்ளேயே அவங்க பெரியவங்க சொல்லி கொடுக்கறதும் இல்ல. அந்த உரிமைகள் வந்து குறைஞ்சுகிட்டேதான் வருது.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
1: இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து அதட்டி கூட பேச முடியாது. அதாவது அவங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு.
0: என்னவா இருந்தாலும் சரி உரிமை எடுத்து பேச முடியாது
2: மேடம்,
1: பேச முடியாது.
2: ஆமா, முதல்ல நம்மளுமே இது வந்து அப்பா அப்படின்னு அதை உரிமையோட சொல்லி கொடுக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிமா, நன்றி.
2: நன்றி மேடம், நன்றி.
0: நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் அம்மணி சித்தரப்பன், பெருமாள்புரத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உறவுகளுக்குள்ளே வந்து உரிமையுடன் பேசுவது குறைஞ்சி வருதா?
3: இல்லங்க, அது வந்து இப்ப நல்லா கூடிதான் வருது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் இருக்கும், நான் வந்து பார்த்து அவங்க நேற்று என்னோட விலாசத்தை யாத்திய முகவரி வாங்கி போன் நம்பர் வாங்கி என்கிட்ட பேசினாங்க. நம்ம வந்து அந்த காலத்துல எவ்வளவு இதா உரிமையா எல்லாரும் பேசினோம். நல்லா நாங்க வந்து சின்ன நாடகம் எல்லாம் போடுவோம், அந்த மாதிரி எல்லாம் போட்டு விளையாண்டு நல்லா இதா இருந்தோம். அந்த மாதிரி இப்ப இல்ல. ஆனா அதனால அந்த பழைய உறவுகளை வந்து எல்லாருமே இப்ப உரிமையா அவங்கதான் இருப்பாங்கிறதுனால அந்த பழைய உறவுகளை எல்லாருமே விட்டு போகாம தேடித்தான் எல்லாருமே இது பண்றாங்க. அதாவது நம்ம நண்பர்கள் வட்டத்திலயும் அதே மாதிரி உறவுகள்னு உரிமையா பேசுறவங்களும் இருக்காங்க, சொந்தக்காரங்களையும் உறவுகள்ங்கிறதுல அந்த மாதிரி பேசுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. உடல கொஞ்சம் அந்த அது கொஞ்சம் விட்டு போன மாதிரி இருந்தது, ஆனா பழையபடி அது வந்து இப்போ மேம்படத்தான் செய்யுது. உறவுகள் எல்லாருமே அதை வேணும்னு விரும்பத்தான் செய்யறாங்க.

0: என்னன்னு விரும்புறாங்க, அந்த உரிமை
1: ஆமா
0: இருக்கு, இன்னும் மேம்பட்டுட்டு தான் இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதானே?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: கண்டிப்பா, நன்றி நன்றிம்மா, நன்றி.
1: தேங்க்யூம்மா. சரி,
0: நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: பனிரெண்டு மணி 21 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைந்து வருகிறதா என்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஜோனா, உரிமையாக பேசினா கோவச்சுக்கிடாதீங்க.
1: ஆமாம் ஆமாம்,
0: சில பேர் உரிமையாக தான் பேசுகிறோன்னு உரிமை எடுத்து பேசிடுவாங்க, ஆனால் அது சில மனச்சங்கடங்களுக்கும் கோபங்களுக்கும் உள்ளாக்கி விட்டுருவோம் நிறைய இடங்களில். அதனாலே எதுக்கு வம்பு நம்ம பேசணும், ஒரு உரிமை எடுத்து தான் பேசுகிறோம், ஆனால் அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களேங்கிற கால சூழல் கூட இன்னைக்கு காலகட்டத்தில் இருந்துட்டுருக்கு. சரி, நம்ம நிகழ்ச்சியில்
1: உரிமை அப்படின்னு சொல்ல பேச உரிமை இருக்கான்னு பாரு, அப்புறம் வந்து உரிமையோடு பேச
0: நிகழ்ச்சி
1: கூட நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. ஒருத்தங்க ஒரு டைம் சொல்லி ரைட்டாக ஹர்ட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துலேயே போக மாட்டேங்கல, முன்னாடி அப்படி இல்லை. ஒருத்தங்க என்ன தான் வந்து காயப்படுத்தினாலும் அது ஏன் பெரிய அண்ணன் இல்லை, ஏன் அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உரிமை இருக்கும். இப்போ அப்படி கிடையாது.
0: சரி, இப்ப பேசிடுவோம். யார்கிட்ட? நீர்கிட்ட. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? யாரு? தாளையூத்து லலிதா. சொல்லுங்க, உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைஞ்சிட்டு வருதா?
2: சிங்கமும் புலியும் சேர்ந்து வந்திருக்கு
0: இன்னைக்கா.
1: வாயை கட்டிட்டாங்க.
2: ஆமா,
0: சொல்லுங்க. யார் சிங்கம், யார் புலி?
2: நெல்லை தமிழ் சிங்கமும் சேர்ந்து வந்திருக்கு.
0: சரி, சொல்லுங்க.
2: அதெல்லாம் உரிமையெல்லாம் கிடையாதுமா, சொல்லலாமா? என்னமா தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் இறந்த நாள் 10 மணிக்கு இறந்தாங்கம்மா. அவர் கூட பிறந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வண்ணர்பட்டியில் பக்கத்தில் தான் இருக்காங்கம்மா. எனக்கு தெரியாது, சொல்லுவேன் அவன் சொல்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன சொல்லுங்க. இவ்வளோ மன வருத்தம். ஆனால் அவங்க அப்போ இறக்கையுமே நாங்கள் எல்லாருமே கூட பிறந்த எல்லாருமே அன்னைக்கு நைட்டே அட்டன் பண்ணிட்டாங்கம்மா. யார்ட்டையும் உரிமையை எடுத்து பேச முடியாதுமா இந்த காலத்தில். பேசி வாக்கில் இப்போ ஒரு மயக்கம் வந்து ஒரு கேடி பண்ணுறோம் சிண்டர் பண்ணுறோம் அதோட முடிச்சிடுவாங்கம்மா. பிரச்சனைக்குள்ள யாருமே தள்ளிட மாட்டாங்க, தள்ளிட முடியாது இப்போ.
0: சரி சரி, அதனால உரிமையை எடுத்து பேசுறது குறைஞ்சிட்டீங்க.
2: ஆமாம், குறைஞ்சிட்டுமா.
0: இப்போ லலிதா, எங்ககிட்டலாம் உரிமை எடுத்து பேசுவீங்களா?
1: நன்றி.
2: அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்கன்னு நம்ம நினைக்க கூடாதுமா. என் வீட்டுக்காரர் சரியில்லாமா தானே எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டு அவங்கள்ட்ட நம்பி நம்பி நம்பி கடைசியில் அவர்கள் கை விட்டு.
1: உங்களை நீங்கள் நம்புங்க.
2: சரிம்மா,
1: சந்தோஷமா இருங்க.
0: நன்றிம்மா.
2: சந்தோஷமா இருக்கம்மா.
0: நன்றி நன்றி
2: நன்றிம்மா.
0: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? இணைப்பில் இருந்துட்டு என்ன சட்டிப்பானையை உருட்டிட்டு இருக்காங்க? ஹலோ, வணக்கம். சரி, இங்கே கவனிக்கல, லைனை போட்டுட்டு அங்கே ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்காங்க.
1: புளிக்குளமும் சிங்கக்குளமும்.
0: புளிக்குளமும் சிங்கக்குளமும். சரி, நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: 12:29 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைந்து வருகிறதா என்ற தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம். சரி, லைன் வரல, நீ வந்த நேரம்னு நினைக்கேன். சொல்லுங்க ஜோனா.
1: நான் இன்றைக்கி மௌன விரதம்னு சொல்லிட்டேன். மௌன ஏற்கனவே சொல்லிட்டேன், செவனேன் இருக்கேன், வம்பு தும்புக்கு வராது. அப்புறம் நம்ம உறவு, அதெல்லாம் உறவு, உரிமை உரிமை
0: உறவையோட தானே பேசுகிறேன் உங்ககிட்ட. உரிமையா
1: உரிமை உறவு எல்லாம் டமால் டுமால் ஆயிரும்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, உறவுகளுக்குள்ளே இன்னைக்கு உரிமையுடன் பேசுவது குறைஞ்சிட்டு வருதா?
2: அதாவது பெற்ற பிள்ளைகிட்டயே பேசுறது இப்ப குறைஞ்சிட்டு வருது. உறவுகளுக்குள்ள பெற்ற பிள்ளை, தாய், தப்பே எல்லாரும் உட்காந்து அளவலா உண்ணதெல்லாம் இப்ப இங்க இருக்கு. எல்லாம் அதாவது அதாவது ஒரு ரூம்ல கைபேசி வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் உறவுகள்கிட்ட எப்படி பேசுறது? ஆனா உறவுகள்கிட்ட பேசினா அவங்க குணங்க எப்படின்னு பாத்துக்கிறேன்னுங்கம்மா. இப்ப நம்மளுக்கு

0: நம்ம அண்ணன் மனைவி எப்படி, நம்ம தம்பி மனைவி எப்படி, நம்ம குழந்தைனோட மனைவி எப்படி, நம்ம குழந்தை எப்படி அப்படின்லாம் தெரியும். அப்ப தெரியும். என்னம்மா
1: நான் ஒண்ணு கேக்கட்டுமா?
0: சொல்லுங்க.
1: எல்லார்கிட்டயும் தானே மிஸ்டேக் இருக்கும், நம்ம கிட்டயும் தான் மிஸ்டேக் இருக்கும்ல.
0: என்னங்கம்மா?
1: எல்லார்கிட்டயும் தானே மிஸ்டேக் இருக்கும், நம்ம கிட்டயும் தானே மிஸ்டேக் இருக்கும்.
0: வெளிய போனா சாய் பிள்ளைங்க கேப்பாங்க, நல்லா உரிமை எடுத்துக்கிருவேன். என்னென்ன நான் எதுக்கு சொல்றேன்னா, அவங்க குண பாவங்களை வச்சு நம்ம உரிமை எடுத்துக்கலாம்.
2: ஆமா, சில பேரோட கேரக்டர் வச்சு.
0: எங்க அண்ணி நல்லா பேசுவாங்க, சகஜமா நகைச்சுவையா எவ்வளவு கேலி நையாண்டி ரெண்டு பேரும் மாத்தி பேசுவானா. எங்க தம்பி ஒய்ஃபு கொஞ்சம் அமைதியான ஆளு, அதனால நாங்க அவ்வளவா எடுத்துக்கிற மாட்டோம். ஏன்னா அப்படி பேசும்போது அவங்க மனசு வேற என்ன இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கும் இல்லையா. அதனால நாங்க அந்த உறவுகளோட மனங்களை வச்சுதான் நான் முடிவு பண்ணி நான் உரிமை எடுத்து பேசுறேன்.
2: யார் யாரு எப்படின்னு இந்த ஜோனா மாதிரி இருக்கிறவங்க கிட்ட உரிமை எடுத்து பேசுறதுக்கு யோசிக்கணும்.
0: அதாவது நீங்க நகைச்சுவையா பேசுறீங்க பத்தியலா, உங்கள்ட்ட நாங்க எவ்வளவு நகைச்சுவையா எவ்வளவு பேசினாலும் நீங்க ஏத்துக்கிறீங்க, நாங்க நீங்க பேசுறது நாங்களே ஏத்துக்கிறோம். அது மாதிரி ஜகஜமா உள்ளவங்ககிட்ட நம்ம உரிமையோட பேசுறது தப்பே இல்லை.
2: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிம்மா, நன்றி
0: நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
1: நீ போன கை வைக்காதன்னு சொல்லிட்டே, நான் சொல்லும் போது கை வை. சரியா?
2: நேயர்கள் வந்தாங்க, எடுத்து பேசுவோம்னு எடுத்து பார்த்தா ஒரே கீங் கீங்குன்னு அடிக்குது. உரிமையோட பேச போயிட்டாங்க. வணக்கம் வணக்கம். யாரு?
3: சிறப்போடு வழங்கி கொண்டிருக்கும் பேச்சு கிளர்ச்சி சுபகலாம் எடுத்துக்கும் கலகரன் கலக்கி கொண்டிருக்கும் ஜோனாம் எடுத்துக்கும் வணக்கம் சொல்லுங்க. உங்க அன்பு நேரம் பார்க்கிறேன். வசந்த நலம் இருக்கீங்களா இருவரும்? ஹலோ,
2: நல்லா இருக்கிறோம். ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறோம் மேடம்.
2: சொல்லுங்க, உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைஞ்சிட்டு வருதா?
3: குறைஞ்சிட்டு வரும் மேடம். இப்போ அதிகமா யாருமே பேசுறது இல்லை. நம்ம கூட வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட கூட பேசுகிற உரிமை இல்லை மேடம். சொல்லுவாங்க நாங்க போவங்களுக்கு, அதெல்லாம் பொய். உரிமையோட நம்ம தாய் வீட்டுக்கு, நம்ம அக்கா உடம்பு சகோதரி வீட்டுக்கு மட்டும்தான் மேடம் போக முடியும். வேற எங்கேயுமே உரிமை கொண்டாட மேடம். கொஞ்சம் பணம் இல்லைன்னா நம்மள மதிக்க விட மாட்டேங்கிற மேடம். ஏன்னா எங்க வீட்டுல நடந்தது, எங்க அத்தை எங்க வீட்டுல ஒரு பையன் தான், எங்க அக்கா அக்கா தான் வச்சு 3 ஒரு விஷயத்து கூட எங்களை கூடாம விட்டாங்க. என் வீட்டுக்கார குடிகாரர் ஆயிட்டாங்கிறதுக்காண்டி ஒரு பிறந்த நாள் கூட எங்களை ஒதுக்கிட்டாங்க மேடம் உள்ளூர்ல. ஏன்னா கூட்டு போனா அவன் வந்து அந்த எழுச்சியை கெடுத்துருவாங்கிறதுக்காண்டி அப்படி இருக்காங்க. அதனால உறவுகள் வந்து கொஞ்சம் பணம் இருந்தா மதிக்கிறாங்க, இல்லைன்னா யாருமே மதிக்கிறது இல்லை மேடம்.
2: மதிக்கல அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட உரிமை எடுத்து பேசுற மாதிரி வந்து எல்லார்கிட்டையும் பேச முடியாதுங்கிறீங்க. பெத்த பிள்ளைகிட்டையும் கூட பிறந்தவங்க கிட்டையும் தான் உரிமை எடுத்து
3: பேசுறோம். சகோதரிகிட்ட நம்ம அண்ணன் தம்பிட்ட கூட பேச முடியாது. அவங்க கூட பேசும்போது மனைவி எதுவும் தெரியாம பயந்து பயந்து பேசுறாங்க. நான் பாத்தீங்கன்னா யார் வந்தாலும் சிரிச்சு முகத்தோட இருபது கூட வா வீட்டு வாங்க சொல்லிதான் முதல் தண்ணியை கொடுத்து அவங்கள வர இருப்ப. யார் தெரியாத அளவு இருந்தா கூட வாங்கன்னு சொல்லுவாங்க மேடம்.
2: கண்டிப்பா
3: நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மள ஒதுக்கிக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அது எல்லாருக்கும் அந்த அன்பு இருக்க மாட்டேது. ஒரு சிலவங்க இருக்குது, ஒரு சிலவங்க அந்த குணம் இல்ல மேடம்.
2: சரி சரி.
3: அது பேசுறது ஒரு சிலவங்க வெளிப்படையா எப்படி பேசுவாங்க, ஆனா உள்ளே பார்த்தாதான் தெரியும் யார் யார் என்ன நேரம் குழந்தை இருக்கான்னு தெரியும். சரிங்க,
1: நன்றி
2: நன்றி நன்றி.
1: அதாவது அன்பு ஆண்களுக்கு கனிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட நிற்க போகிறது உங்களோட மனைவியும் உங்களோட குழந்தைங்களும் தான். அதனால் தயவு செஞ்சு அவங்கள காயப்படுத்தக்கூடிய எந்த விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல கனவனாக நடந்துக்கோங்க. கனவனாக நடந்துக்கீங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைக்கு நல்ல தகப்பனாக நடந்துக்கோங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்.
2: ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஜோனா, கேட்டுக்கோங்க எல்லாரும். சரி, நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா

0: பகுதியில மூட்டமாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 12:40 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைந்து வருகிறதா என்ற தலைப்பை கேட்டிருக்கிறோம். ஸ்நேகிதி பேசுறாங்க, கேட்டுருவோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வாழ்க
2: வளங்கள்.
0: சாந்தி சொல்லுங்க. சாந்தி,
1: ஒரு சிலருக்கு நம்ம உரிமையா பேசலாம்,
0: உரிமையோட பேசுறது வந்து குறைஞ்சிட்டு வருதா அப்படிங்கறது தான் கேட்டிருக்கேன்.
1: கொஞ்சம் இருக்கு, முன்ன மாதிரி இல்ல.
0: முன்னாடி தான் அதிகமா இருந்துச்சுங்கறீங்க.
1: ஆமா, இப்ப அந்த மாதிரி இல்ல. ஆனா பக்குவமா பேச
0: எதனால குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றீங்க?
1: அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறதுனால அந்த
0: தொலைபேசி வழியா பேசுறோமே, தொலைபேசி
2: வழியா
0: நேர்ல பாக்குற போது வந்து அந்த உரிமையோட பேசக்கூடிய விஷயங்கள் இல்ல அப்படின்னு சொல்றீங்க.
3: பேசுறீங்க
0: சாந்தி, சொல்லுங்க. சாந்தி,
3: உறவுகள்ல இருந்து நம்ம வந்து எப்படிதான் எங்க எங்க ஊர்லாம் எப்படினாலும் ஏப்லா வாப்லா இருக்கிறது நாங்க உரிமையோட நல்லா பேசுவோம். எங்க எங்க தாயில மேக்கோடி எங்க குழந்தை முண்டை எடுத்தாங்க எனக்கவா. ஆனா தாயின் கூட ஏதாவது என்ன அப்படிப்பா நல்லா நாங்க எல்லாம் எல்லாம் பேசுவோம்.
0: உரிமையோட நீங்க இன்னும் பேசிட்டு தான் இருக்கீங்க. அந்த கிராமத்து சைடு நீங்க சொன்ன மாதிரி அந்த உரிமையோட பேசக்கூடிய வழக்கம் இன்னும் இருந்துட்டு தானே இருக்கு. தூரத்து சொந்தக்காரங்களா இருந்தா கூட தூரத்து சொந்தக்காரங்களா இருந்தா கூட அந்த மச்சினி முறை அப்புறம் மைனி முறை இவங்களெல்லாம் வந்து உரிமையோட
3: எங்க மைனிலாம் எங்க எங்க கண்ணது என் மைனியே அப்படின்னா எவ்வளவு அது உரிமையோட என் மைனிங்க எவ்வளவு.
0: ஆமா,
3: அதனால எங்க மைனி எங்க மைனி எங்க இல்ல நாங்கெல்லாம் கிராமங்கனால எல்லாம் நல்லா உரிமையோட மைனி அத்தா மாமா அப்படின்னு தான் கூடுவோம். கண்ண வாங்க போங்க எவ்வளா ஈருளா வைபுளா அப்படின்னு பேசுவோம்.
0: பரவாயில்லையே, இன்னும்
3: அதனால உரிமை வந்து இப்ப வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் இருக்கு, வெளியூர்ல இருக்கு என்பது இல்ல. பாத்து சும்மா சூப்பரா பட்டாதா.
2: நன்றிமா.
0: சோனா, உன் சிரிப்பு நல்லா இருக்கு.
2: நான் இதான் இல்ல, என் கால் தரையில இல்ல.
0: இல்ல, பறந்து விட்டாய் மேலே.
2: முதல்ல நில்லு, அப்புறம் சொல்லு.
0: சரி, நிகழ்ச்சியில விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: பன்னிரெண்டு மணி 50 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியில உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைந்து வருகிறதா என்ற தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்மா,
3: மாரியம்மாள். சொல்லுங்க, உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசு.

0: அது குறைஞ்சி வருதா?
1: குறைஞ்சி தாங்க வருது.
0: குறைஞ்சி தான் வருதா?
1: ஆமாம்,
0: எப்படி?
1: எப்படின்னு சொல்றது, நம்ம வந்து உரிமையா பேச போய் வந்து சிலது பிரச்சனையா ஆயிருது. உரிமையா அந்த இடத்துல போய் நான் பேச, நமக்கு இருக்கலாம் அந்த இடத்துல உரிமை, நமக்கு நம்ம போய் கேட்போம் அப்படின்னு நம்ம போனோம்னா அந்த இடத்துல நமக்கு நீ ஏன் வந்து கேட்க அப்படிங்கறது நம்ம மேலே திருப்பியிருக்காங்க.
0: ஓ, உரிமையில எடுத்துட்டு பேச போனா அது நம்ம மேலேயே திருப்பி விட்டுருதாங்க சண்டையை போட்டு.
1: ஆமா, அது நடந்திருக்கு.
0: சரி,
1: அதனாலதான் நம்ம அந்த உரிமையை எடுத்து நம்ம பேச முடியாது. அதெல்லாம் குறைஞ்சதுதான் நான் சொல்றேன்,
0: குறைஞ்சி வருது அப்படின்னு தான் சொல்றீங்க நீங்களும்.
1: ஆமா மேடம்,
0: நன்றிம்மா, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஆ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் துர்கா பேசுறேன், திருவேங்கடா ஒருத்தர்.
0: துர்கா எந்த ஊர்?
2: திருவேங்கடநாதபுரம்.
0: திருவேங்கடநாதபுரமா?
2: ஆமாம்.
0: சரி, இப்போ தான் முதல் முறையாக பேசுகிறீங்களா, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா?
2: இல்லை, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன்.
0: சரி சொல்லுங்கள், இப்போ உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைஞ்சிட்டு வருதா?
2: கிராமப்புறங்களில் குறையலை, மிகவும் கூட நிறைய பேர் பார்க்கலாம். ஆனால் நகர்ப்புறங்களில் அதெல்லாம் பார்க்கவே முடியாது.
0: பார்க்க முடியல நகர்ப்புறங்களில்?
2: என்ன, நீங்கள் வாங்க போங்க மதிப்பு தான் கொடுக்காங்களே தவிர உரிமையை சொல்ல மாட்டேங்காங்க.
0: உரிமையாக பேச மாட்டுக்காங்க, நீ வா போன் பேசி.
2: உரிமையாக பேசுறதுனா கிராமத்து மாதிரி எங்கேயுமே கிடையாது.
0: கிடையாதுங்கிறீங்க. இப்போ உங்கள் கிராமத்துலலாம் இருக்குது உரிமையாக பேசக்கூடியது?
2: ஆமாம் ஆமாம்.
0: நீங்கள் யார்கிட்ட உரிமை எடுத்து பேசுவீங்க?
2: நான், அண்ணன், அக்கா, அத்தை, மாமா,
0: எல்லார்கிட்டையுமே.
2: எல்லாத்தையுமே நல்ல உரிமையாக.
0: பரவாயில்ல, நன்றிம்மா, நன்றி.
2: ஆ, நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசுவோம்.

0: 12:58 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சிநேகிதியே. ஜோனா,
1: சொல்லுங்க.
0: இன்னைக்கு உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைஞ்சி வருதா அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருந்தோம். நிறைய சிநேகிதிகள் கலந்துக்கிட்டு பேசினாங்க. நிறைய பேர் வந்து அந்த உரிமை அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது. கிராமங்களில் இன்னும் உரிமையோடு பேசுகிறது இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இல்லை. சில பேர் சொன்னாங்க இன்றைக்கி நம்மளோட கூட பிறந்தவங்கக்கிட்டேயோ இல்லை அப்பா அம்மா கிட்டேயோ வந்து அந்த உரிமை எடுத்து பேசலாம், அதை தாண்டி மற்றவங்கக்கிட்ட உரிமையோடு பேச முடியலை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் பதிந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் சொல்லுகிறோம். இதுவரைக்கும் சிநேகிதி நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா,
1: மற்றும் நான் உங்கள் சுட்டி பெண் ஜோனா.
0: ஆமாம், இன்றைக்கி சிநேகிதி நிகழ்ச்சியில் கலந்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இனி நலம்தானா நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி

0: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.
1: ஒரு ஒரு வயசுக்கு ஏத்த மாதிரி இந்த கேள்வி மாறணுங்க. சி, ஒரு 6 வயசு வரைக்குமே அந்த குழந்தைக்கு என்ன பண்ண ஸ்கூலில் அந்த கேள்வி போதும். நல்லா போச்சா ஸ்கூலுன்னு கேட்கக்கூடாது, என்ன பண்ண ஸ்கூலில், வாட் டிட் யூ டூ, இந்த கேள்வி கேட்டிங்கனாலே போதும் அந்த குழந்தையோட ஹாப்பி சேட் எல்லா விஷயங்களையுமே சொல்லும். அதே போல் கேட்குற டைமும் இருக்குது, அது வந்து சாப்பிட்ற டைமோ பசியில் இருக்கிற டைம்லேயோ நம்ம கேட்டோன்னா நம்மளுக்கு பதில் வராது. நல்லா சாப்பிட்டு முடிச்சு விளையாடுற டைமில் கேட்டிங்கன்னா பதில் வரும். வந்த உடனே கேட்கணும்னு அவசியமே இல்லை. இது 6 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க. 6-12 வயசு குழந்தைங்களுக்கு ஓ நாள் நல்லா போச்சான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது கேட்குறத தவிர்க்கலாம். ஏன்னா நல்லா போச்சுன்னா அந்த குழந்தை நினைக்கும் ஓ நான் நல்லா போச்சாதான் கேட்குறாங்க, ஸோ நல்லா போகலன்னா நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அவங்க நல்லா போகலன்னா அதை வந்து பரிமாறுறதுக்கு அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அதனால் அங்கேயுமே வாட் டிட் யூ டூ, ஸ்கூலில் என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறது. பட் ஞாபகத்துக்குங்க, 6 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் நிறைய நுணுக்குகள் கேட்கலாம். டீச்சர் என்ன சொன்னாங்க, கூட படிக்கிற பிள்ளைகள் என்ன சொன்னாங்க, இப்படி நீங்கள் கேட்கலாம். பட் 6-12 நீங்கள் நுணுக்குகள் கேட்கக்கூடாது, அவங்களா சொல்ல வரணும். 12க்கு மேலே நியாயமாக அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, அவங்களா வந்து சொல்லணும். பட் அவங்களா வந்து சொல்லணும்னா நீங்கள் நிறைய விதைகள் 6 வயசுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். அப்போ தான் 12 வயசுக்கு மேலே அவங்களா வந்து சொல்லுவாங்க. கேஷுவலாக இருக்கணுங்க. குழந்தைங்களுக்கு வீடு தான் ஒரே இடம், அவங்க ஃப்ரீயாக இருக்கிறது. நம்ம அங்கேயும் நிறைய தடைகள் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் தான் கொடுக்கணும். எனக்கு நீ ஒரு நல்ல பதில் தான் கொடுக்கணும்னு நம்ம ப்ரெஷர் போட்டோன்னா அது வேலைக்கு ஆகாது. கற்றல் குறைபாடு வந்து நிறைய ஸ்கூலில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. அதில் இந்த கற்றல் குறைபாடெல்லாம் ஆக்சுவலி நம்ம எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு 2ஆம் கிளாஸ் முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோன்னா அழகாக நிறைய விஷயங்களை மாற்றி கொண்டு வந்துடலாம். பட் இதுவே இந்த கற்றல் குறைபாடை 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாயிடுது. சமீபத்தில் ஒரு பையன் வந்தாங்க, அந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு உறுதியாக தெரியறது. ஆனால் 10ஆம் கிளாஸ் வரும்போது தான் தெரியறது படிப்பில் சில விஷயத்தில் ரொம்ப பிந்தங்கள் இருக்குது. ஸோ அப்போ தான் அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு என்னமோ எனக்கு தோணிதுங்க, கண்டிப்பாக இந்த குழந்தைகிட்ட மன வளர்ச்சியில் பின்தங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, பட் எனக்கு இதை காமிச்சு கொடுக்க எனக்கு கரெக்டான நபர்கள் இல்லை. நாங்கள் அந்த மாதிரி 10ஆம் கிளாஸில் பார்க்கும்போது வேலைகள் நிறைய செய்ய முடியாதுங்க, நிறைய பயிற்சிகள் அப்படி கொடுக்க முடியாது. பட் இதுவே எனக்கு 7-8 வயசுக்குள்ளே வரும்போது நாங்கள் நிறையா மாற்றங்களை கொண்டு வர முடியறது. 9 வயசு வரைக்குமே நிறையா மாற்றங்களை கொண்டு வர முடியறது.
0: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.

0: தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுமக்களிடம் கண் தானம் குறித்த விழிப்புணர்வு குறைவாகத்தான் இருக்குது. கண் தானத்தை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தேசிய கண் தான இருவார விழா அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் கண் தானம் குறித்து தகவல்களை தருவதற்காக நிலையத்துக்கு வந்திருக்கிறவங்க கண் மருத்துவர் எஸ் முகமது ஃபைசல் அவர்கள். கண் தானத்திற்கு பதிவு செய்த ஒரு நபர் தவறி விடுகிறார். கண்களை தானமாக கொடுக்க குடும்பத்தினரும் விரும்புகிறாங்க. அந்த சமயத்தில் அவர் இறந்த பிறகு முறையாக அவரது உடலை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: கண்களை எடுக்கிறது அப்படிங்கிறது ஐ பேங்க்லேருந்து வந்து நம்ம கண்களை எடுக்கிறதுங்கிறது ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணலாம். ஒருத்தர் இறந்துட்டாங்கண்டா, அது ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்கண்டா, அங்கேயுமே நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கிறலாம். அந்த பர்டிகுலர் நபர் வந்து வீட்டில் தவறிட்டாங்கண்டா, வீட்டிலிருந்தும் எடுத்துக்கிறலாம். நம்ம என்ன செய்யணுண்டா, கண்களை கொஞ்சம் ஈரப்பசமாக வச்சு

0: கரணம், காற்றாடியோ இல்லை ஏசியோ மூஞ்சிக்கு நேராக அடிக்கிற மாதிரி வச்சுருக்கக்கூடாது. இறந்தவங்களை பொதுவாக படுக்க வச்சுருக்கிறது நல்லது. தலகாணி மாதிரியோ இல்லை தலைக்கு ஏதாவது ஒரு தலகாணி ஏதாவது வச்சு படுக்க வச்சுக்கிறது பாதுகாப்பானது. அண்ட் ரெண்டாவது, கண்களை மூடி வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா கண்கள் திறந்து இருந்ததுன்னா கண் ரொம்ப ட்ரையாகிடும். ஸோ எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும், எடுத்தாலும் அதை பெருசாக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும்.
1: ஒருவரிடமிருந்து பெற்ற கண்களினுடைய பாகங்கள் எத்தனை பேருக்கு தானம் செய்ய பயனுள்ளதாக இருக்குங்க சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: பொதுவாக நம்ம கண்கள் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது கண்ணில் எல்லா பாகத்தையும் மாற்ற மாட்டோம், பொதுவாக அந்த கருவிழியை மட்டும்தான் மாற்ற போகிறோம். கருவிழி அப்படிங்கிறது நம்ம ஒரு காரோடைய லேம்ப் கண்ணாடி, இது பார்த்திங்கன்னா லைட் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் கருவிழி இருக்கும். அதைத்தான் பொதுவாக நாங்கள் மாற்ற போகிறோம். ஸோ சர்ஜரி அப்படிங்கிறது கருவிழியில் உள்பாகமும் இருக்குது வெளிபாகமும் இருக்குது. ஒரு பேஷண்ட்டோடைய கண் எடுத்தால் 4 பேருக்கு நம்ம பார்வை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லவுட் ஒன்னை ஒருத்தவங்களுக்கு நம்ம தானம் பண்ணோம்னா, ஒரு ஐ பேங்க்கு தானம் பண்ணும்போது அந்த ஒரு பேஷண்ட்டோடைய 2 கண்களை வச்சு அவங்க 4 பேஷண்ட்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. 4 பேர் அந்த பியூட்டிஃபுல்லான வேர்ல்டை வந்து பார்க்குறதுக்குன்னு பாசிபிலிட்டி இருக்கு.
1: கண் தானம் செய்யும் ஒருவர் வீடுகளில் தவறிவிட்டால் மருத்துவமனையில் இருந்து வீடுகளுக்கு வந்து பணியாளர்கள் வீடுகளில் அவரது கண்களை சிகிச்சை மூலம் எடுத்து செல்ல முடியுமா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: கண்டிப்பாக முடியும். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இதுக்குன்னு ட்ரெயின்டான டாக்டர்ஸ் டெக்னீஷியன் இருப்பாங்க. நம்ம வீட்டில் இறந்தால் கூட கண்டிப்பாக நம்ம அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம முன்னாடியே கால் பண்ணோம்னா, இன்டிமேட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த டெக்னீஷியன் ப்ளஸ் டாக்டர்ஸ் வருவாங்க, வந்து கண்ணை எடுத்து அதை யூஸ் பண்ணுவாங்க.
1: தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படிம்பாங்க. இறந்த பிறகு புதைக்கவோ எரிக்கவோ செய்கிற உடலை நமது உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் பல குடும்பங்களில் நாம் வந்து ஒளியேற்ற முடியும். அந்த வகையில் கண் தானத்தோட முக்கியத்துவம் என்ன, கண் தானம் எப்படி செய்வது, அதை பதிவு செய்வது எப்படி அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க கண் மருத்துவர் எஸ் முகமது ஃபைசல் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

1:09 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். அடுத்து சாலியா விதைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு தேவையான முழு சக்தியையும் தரவுள்ளது தான் இந்த சாலியா விதைகள். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தரக்கூடியதாக இருக்குது. இந்த சாலியா விதைகளில் அப்படி என்ன விஷயங்கள் இருக்குது, என்ன சத்துக்கள் இருக்குது, அது எப்படி மருந்தாக பயன்படுது, இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.

ஒரு மணி 14 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி சாலியா விதைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாலியா விதையில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன், நல்ல கொழுப்பு, கால்சியம், ஒமேகா 3, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கார்போஹைட்ரேட், பொட்டாசியம், விட்டமின் B12, விட்டமின் B1, B2, B3, மினரல்ஸ் என எல்லா சத்துக்களுமே ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்குது இந்த சாலியா விதையில். இந்த சாலியா விதைகளை ஆளி விதைகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த சாலியா விதைகள் எது எதுக்கு மருந்தாக பயன்படுது, என்ன நோய்க்கெல்லாம் வந்து இதை மருந்தாக பயன்படுத்தலாம், இந்த விதைகளை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு பாடல்.

1:18 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு சாலியா விதைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இரத்த சோகை இருப்பவங்க வந்து தாராளமாக சாப்பிடக்கூடிய உணவு தான் இந்த சாலியா விதை. 1 ஸ்பூன் சாலியா விதையில 12 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குதான். இந்த சாலியா விதைகள் வந்து பெண்களுக்கு ரொம்பவே உகந்தது. அதிலும் குறிப்பாக தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக எடுக்கப்படுது. தாய்ப்பால் உற்பத்தியை தூண்டுறதுக்கும் கர்ப்பப்பையில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும் மாதவிடாய் சுழற்சியை சீராக்கிறதுக்கும் மார்பக புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த சாலியா விதைகள் பெண்களுக்கு பேருதவியாக இருக்குது. அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணுமா, தாராளமாக இந்த சாலியா விதையை ட்ரை பண்ணலாம். காரணம், இந்த சாலியா விதையில் நார் சத்து புரத சத்து ரெண்டுமே இருக்கிறதுனால உடம்புல தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கி மேலும் வந்து மாரடைப்பு, பக்கவாதம், புற்றுநோய் ஏற்படுவதற்கான அபாயங்களையும் குறைக்குது. புற்றுநோய் உருவாக்கக்கூடிய செல்களின் வளர்ச்சியை கூட இந்த சாலியா விதைகள் கட்டுப்படுத்துது. நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேளுங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: ஒரு மணி 24 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு சாலியா விதைகளின் பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சாலியா விதைகள் வந்து இரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவுது. மேலும் இந்த சாலியா விதைகளில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால இது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. மேலும் உடலில் வந்து நம்ம உடம்புல வந்து ஹார்மோன்களின் அளவை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. இரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்க உதவுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேக்கரண்டி சாலியா விதைகளில் 12 mg இரும்பு சத்து இருக்கிறதுனால இது வந்து இரத்த சோகைக்கு வந்து ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இது தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுன்னு ஏற்கனவே சொன்னோம். இந்த சாலியா விதைகளில் புரதம் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அவை ஆற்றல் மிக்க பால் சுரப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதுனாலையும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். பாலூட்டி சுரப்பிகளிலிருந்து தாய்ப்பால் உற்பத்தியை தூண்டுறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் இந்த அதனை அதிகரிக்கிறதுக்கும் இந்த சாலியா விதைகள் பயன்படுத்தப்படுது.

1:29 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சாலியா விதைகளின் பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாதவிடாயை சீராக்குறதுக்கு இந்த சாலியா விதைகள் பயன்படுத்தப்படுது. கர்ப்பத்தை திட்டமிட பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சுழற்சி கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியமானது. அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த சாலியா விதைகளை சாப்பிடும்போது சாலியா விதைகளில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்கள், இது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து பின்பற்றுது. மேலும் ஒழுங்கற்ற மாதவிடாய்களை சீராக்க உதவுது. இது ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகளை இயல்பாக்குவதற்கும் ஒரு இயற்கையான வழிமுறையாக இந்த சாலியா விதைகள் பயன்படுத்தப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு ரொம்பவே உகந்த விதை வந்து இந்த சாலியா விதைன்னு சொல்லக்கூடிய ஆளி விதைகள்.

1:33 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சாலியா விதையின் பயன்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த சாலியா விதைகளில் நார்ச்சத்து மற்றும் புரதத்தின் வளமான ஆதாரங்களாக இது இருக்கிறதுனால பசியின்மை மற்றும் அதிகப்படியான உணவை தவிர்க்கிறதுக்கு இது உதவுது. இந்த விதைகளில் உள்ள நல்ல புரதச்சத்து உடலின் தசைகளை பராமரிக்கிறதுக்கும் ஆரோக்கியமான எடை இழப்புக்கும் வழிவகுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த சாலியா விதைகளில் இருக்குது. பிளாவனாய்டுகள், ஃபோலிக் அமிலம் மற்றும் விட்டமின்கள் ஏசி மற்றும் ஈ உள்ள சாலியா விதைகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு உதவுது. மேலும் பல்வேறு தொற்று நோய்கள் மற்றும் நோய்களில் இருந்து பாதுகாக்கவும் இதன் ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புகள் காய்ச்சல் மற்றும் சளி மற்றும் தொண்டைப்புண் போன்ற பல்வேறு தொற்றுகளையும் தடுக்கிறதுக்கு உதவுது.

1:39 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில. இன்னைக்கு சாலியா விதையின் பயன்கள் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்து இந்த சாலியா விதைகள் வந்து மலச்சிக்கலை போக்க உதவுது. சாலியா விதைகள்ல அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால சீரான குடல் இயக்கத்தை உருவாக்குது. இதனால மலச்சிக்கல் மற்றும் வாயு மற்றும் வீக்கம் போன்ற தொடர்புடைய பிரச்சனைகளை போக்க உதவுது. சாலியா விதைகள் ஊட்டச்சத்துக்கள் சக்தி அதிகமா இருக்கிறதுனால இதை அதிகமா உட்கொள்ள வேண்டாம் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. சாலியா விதைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவரின் ஆலோசனையை மேற்கொண்டு உடல் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். மலச்சிக்கல் பிரச்சனை சீராகி குடல் செரிமானத்தை காக்க இந்த சாலியா விதைகள் பெரும்பங்கு வகிக்கிறது. இதனால் வாயு வயிறு வீக்கம் போன்ற பிரச்சனைகளும் சரியாகுது.

0: நலம்தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் சாலியா விதையின் பயன்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்து இன்சுலின் சுரப்பை இந்த விதைகள் சீர்படுத்துகின்றன. வயது காரணமாக வரக்கூடிய எலும்பு வறட்சியையே இந்த சாலியா விதையில் இருக்கும் கால்சியம் வந்து தடுத்து நிறுத்துது. சாலியா விதைகள் வந்து காயங்களை குணப்படுத்தும் தன்மையும் கொண்டிருக்கு. இந்த சாலியா விதையை ஊற வச்சு பயன்படுத்தணுமா, நீரில் ஊற வச்சு அரைச்சி மோரில் கலந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குடி வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும், மலச்சிக்கல் பிரச்சனைகள் தீரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து இது மருந்தா பயன்படுத்தப்படுது. இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

1:53 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சாலியா விதையின் பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த விதையை தண்ணீரில் 8 மணி நேரம் ஊற வச்சு பாலில் கலந்து தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட தேவையான அந்த விதையை நல்லா மென்று சாப்பிடணுமா. அப்படி வந்து 2 மாதம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தலையில் முடி உதிர்றது கட்டுப்படுமா, முடி உதிர்வால் அவதிப்படும் ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாலியா விதைகளை லட்டு போல தயார் செய்து கொப்பரை தேங்காய் நெய் வெல்லம் எல்லாம் சேர்த்து அந்த லட்டு மாதிரி தயார் செஞ்சு சாப்பிடவும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஒரு மணி 57 நிமிடம் ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில இது வரைக்கும் சாலியா விதைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். எவ்வளவோ நன்மைகள் இருந்தாலும் இந்த சாலியா விதைகளை அதிகம் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 5-10 விதைகளுக்கு மேல் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது நமக்கு இருந்தா டாக்டரின் ஆலோசனை பெற்று, அது சித்த மருத்துவரின் ஆலோசனைகளை பெற்றுட்டு தான் இந்த சாலியா விதைகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் நலம்தானா நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சியை வழங்கியது நான், சுபகலா.

ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, 100வது முறை வீழ்ந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னதான் பூமி, 99 முறை இழந்தவன் அல்லவா நீ என்று. விழுந்தாலும் எழுவோம் விருட்சமா. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா.

அன்பின் வரிகள் நிகழ்ச்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரோக்ராம் நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள், அதாவது உங்களுக்கு பிடித்த பாட்டு என்ன, அல்லது இது எனக்கு பிடிச்சிது, இதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் எழுதி டூ அட்ரஸில் நிலைய இயக்குனர் அவர்கள், அன்பின் வரிகள் நிகழ்ச்சி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 6270002 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடிதம் போடுவீங்க. அதை வந்து நாம் வந்து அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வாசிப்போம். அதுதான் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி, ஓகேவா? இந்த கடிதம் அப்படிங்கிறது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் கிடையாதுங்க. அது ஒரு மனசோட துடிப்பு, ஒரு நினைவு நறுமணம், ஒரு புன்னகையின் தொடக்கம். தொலைவில் இருந்தாலும் இதயங்களை இணைக்கக்கூடிய அந்த அன்பு கடிதங்களோட இந்த ஒரு மணி நேரமும் நான் உங்க கூட இணைய போகிறேன். கூடவே சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நேர்கள் கடிதம் அப்படிங்கிற கடிதங்களான அந்த அன்பான வரிகளையும் அழகான நினைவுகளையும் மனதை நிகழ்ச்சியும் உணர்வுகளையும் ஒன்றாக வாசித்து ரசிப்போம் இந்த ஒரு மணி நேரமும். இப்போ முதலாவதாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. குத்தாலிங்கம் தென்காசிலேருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 20/8/2026 மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சி, 1975 பட பாடல்களை ஒளிபரப்பிய திவ்யா அவர்களுக்கு பாராட்டுக்கள், நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷம், அது நான் நேசிக்கிற வருஷம், ஏன்னா நான் பிறந்த வருஷம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 1975 மதியம் 1 மணிக்கு நடந்தானாவில் மை ஃபேவரட் சிங்கர் ஜானகி அம்மாவின் பாடல்களை ஒழித்த ஐஷுவுக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. குத்தாலம் தென்காசிலேருந்து குத்தாலிங்கம் எழுதியிருக்காங்க. வேறு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20/8/2026 காலை 11 மணிக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் பகல் 1 மணிக்கு நடந்தான அதிரடியான டைட்டில் சாங்ஸ் போட்டது அசத்தினார் மேரா திவ்யா, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அவங்க. அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காரக்குறிச்சி புதுக்குடியிலேருந்து கனகா, அருணா, புவனா, உடையாம்பலி, பத்மா அவங்க எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு கடிதம், அவங்களோட கடிதம் ரெண்டு கடிதமும் இருக்குது. என்னென்னா, 22/8/2026 காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தலைப்பாக தேவை அறிந்து உதவணுமா, உதவினால் போதுமா அப்படின்னு ஆர்ஜி சந்தியா மேடம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே எந்த குறையும் இல்லாமல் தான் வாழ்கிறாங்க. அப்போ அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடத்தில் எந்த குறைவும் இல்லை. அதை தவிர வீண் செலவுகள் ஈடுபட்டு ஆசையை அளவுமீறி வளர்த்து அதன் விளைவாக தேவையை அறிந்து உதவுவது தவறு அப்படின்னு இருக்காங்க. உண்மையை சொல்லி உதவி கேட்டால் அடிப்படை தேவைகளுக்காக உதவுவதில் தவறில்லை என் கருத்து. பழமொழியான தனக்கு போக தான் தானமும் தர்மமும் என்பதை மறக்காமல் தனக்கு போக உதவுவது மா சிறப்பு. 102.6 மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னொரு கடிதமும் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்கன்னா, வணக்கம், 22/8/2026 மதியம் 12 மணிக்கு ஸ்நேகி தேவில் ஆர்ஜே விஜய், ஆர்ஜே சந்தியா மேடம் தலைப்பாக கோபத்தால் இழந்தது என்ன என கேட்டாங்க. ஸ்நேகி தேவிலின் வாழ்வில் நடந்த இழந்த வாய்ப்புகளை சொன்னாங்க. என்னையே ஒரு உறவு கோபத்தால் இழந்து விட்டது. கோபத்தை அடக்கினால் வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். அதீத கோபமானாலும் சுற்றத்தையும் மட்டுமல்ல நட்பையும் இழக்க செய்யும். ஆகையால் கோபம் என்பது ஒரு உணர்வு. உணர்வை அடக்கினால் வாழ்க்கை உயரும் என் கருத்து. 102.6 பண்பலை மேலும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். அன்பு நேர்கள், காரக்குறிச்சி புதுக்குடி கனகர், அருணாராம்குமார், புவனா வெங்கடேஷ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சூப்பராக எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துதல் தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து நீங்கள் கடிதம் எழுதிட்டு இருங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது, சர்வம் திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 2:11. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு SP பாபு சரஸ்வதி இவங்களோட கடிதம் தான் என் கையில் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 21/8/2026 அன்று காலை ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் செல்லப்பிராணி

நிகள் வளர்ப்பு அன்புக்காகவா பொழுதுபோக்கு போக்குக்காகவா என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு செவிமடுத்தோம் அப்படின்னும் கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களது இல்லத்தில் எதற்காக செல்லப்பிராணிகளை வளர்க்கிறோம் என்று தங்கள் குடும்பத்தில் அதுவும் ஒன்றுதான் என மகிழ்வுடன் கூறினார்கள். அதன் மேல் கொண்ட அன்பு அளப்பரியது, அதாவது அளவு கடங்காதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புதான் விலைமதிப்பில்லாதது, அதுவே நிரந்தரமானது என்று அழகாகவும் ஆழமாகவும் உணர்த்திவிட்டு சென்றது அன்றைய நிகழ்வு வழங்கிய நமது பண்பலைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 21ஆம் தேதிக்கு அடுத்த கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அன்னைக்கு மாலை பொதிகை தும்பி கேட்டு மகிழ்ந்தோம், ரசித்தோம். அன்று 2 நேயர்களுக்கு வாய்ப்பு வழங்கியதால் வழங்கிய

நிகழ்ச்சி முழுவதும் ஒழுக்கிவிட்டதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் பற்பல. தேர்ந்தெடுத்து வழங்கிய அன்பு அறிவிப்பாளர் ஐஷு வினோ, மங்கலம் ராதாகிருஷ்ணன் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா, 22 அவங்க தான் எழுதியிருக்காங்க, 22/8/2026 அன்று காலை ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் தேவையறிந்து உதவுவதா அல்லது உதவினால் மட்டும் போதுமா என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு செவிமடுத்தோம். கலந்து கொண்டு பேசி ஒவ்வொரு நேயர்களும் தங்களது அனுபவ கருத்துக்களை நிகழ்வின் பக்கங்களாக எடுத்து கூறிய விதம் அருமை. ஒவ்வொருவருக்கு என்ன தேவை அதை அறிந்து முழுமையாக உதவினால் அது முழுமை அடையும் என்பது திண்ணம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கு அழகாக எடுத்து தொகுத்து வழங்கிய சகோதரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடரட்டும் அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து முல்லக்காடு எஸ்பி பாபு மற்றும் சரஸ்வதி எழுதியிருக்காங்க. கடிதம் எழுதி அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு ஒரு முக்கியமான கடிதம் என் கையில் இருக்குது. என்ன, யாரோட கடிதம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தங்கள் அன்புள்ள அகில இந்திய வானொலி மற்றும் பண்பலை வானொலி நேயர்கள், வானொலி நேயர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. என்றைக்குன்னா 25/8/2026 அன்றைக்கு. ஐயா வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இயக்குனர் அவர்களுக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் தொடர்ந்து திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6 வானொலி ஒலிபரப்பை கேட்டு மகிழ்ந்து வந்தோம். தற்போது மக்களிடம் இருப்பது பண்பலை வானொலி தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பண்பலை வானொலி நிலையங்கள் செயல்படுது, ஆனால் தங்களோட நெல்லை ரெயின்போ பண்பலை 102.6 கடந்த 2 நாட்களாக எங்களுக்கு கேட்கவில்லை, நிறுத்தப்பட்டு விட்டதா? இது எங்களுக்கு உபயோகமாக இருந்தது. ஆகவே கனம் இயக்குனர் ஐயா அவர்கள் தொடர்ந்து பண்பலை 102.6 இயக்க வேண்டும், தங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஐயா. அப்படிலாம் இல்லை, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்புறதுல தடங்கள் இருக்குது. தொழில்நுட்ப கோளாறு சரி செஞ்சப்பறம் பழையபடி நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத நேயர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, காதல் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 2:21. இணைந்திருக்கிறோம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரத வீதி டவுன்லேருந்து எழுதியிருக்காங்க. நிறைய கடிதம் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அன்புல நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஐயா, உங்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, நமது பண்பலையில் 21/8/2026 அன்று இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியத்தில் கடற்சாரா உணவுகள் பற்றி சகோதரி மீரா ராஜன் தனது புன்னகை குரலால் அதன் விரிவான விளக்கத்துடன் அன்று பழைய பாடல் அனைத்தையும் மிக மிக அற்புதம் அன்று ஊரும் உறவும் பகுதியில் சகோதரி முத்து ராஜம்மாள் வில்லிசையில் மார்க்கண்டேயின் கதை வரலாறு மிக இனிமை அன்று சுகமான ராகங்கள் பகுதியில் நமது நேயர் சேரன் மக்காதேவி ராஜதுரை அவர்கள் பாடல் தேர்வுகள் மிக மிக அருமை அன்று மீரா தொகுத்து குறிப்புகள் விளக்கத்துடன் அன்று இனிமை சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் அன்பான நன்றி நன்றி நன்றி எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம்னா, 21/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் செல்ல பிராணி வளர்ப்பது அன்பினாலா பொழுதுபோக்கா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜி ரம்யா தனது கனிவான குரலில் அன்புடன் பதில் பெற்று அன்று பாடல்கள் அன்பு பற்றி கருத்து பாடல்கள் மிக மிக அருமை அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனம் நிறைந்த சகோதரி கோமதி நாராயணன் தனது அன்பு கலந்த குரலில் பொது அறிவு கேள்விகள் அனைத்தும் அதன் தெளிவான விளக்கம் மிக மிக சிறப்பு. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலையில் சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் அன்பான பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம்னா, 21/8

26 அன்று நலம்தானா பகுதியில் சுக்கின் மருத்துவ குறிப்புடன் சகோதரி ஐஷு வினோ அவர்கள் கேவி மகாதேவன் இசையில் ஜானகி அவர்கள் பாடிய பாடல்கள் அத்தனை முத்துக்கள் அருமை. அன்று பொதுகை தும்பில் சகோதரிகள் மங்களம் ராதாகிருஷ்ணன் ஐசு வினோ இணைந்து அன்று 8 நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஜோக் விடுகதை வார்த்தை என்று பாடகி கல்பனா ராகவேந்திரா பாடல்கள் அத்தனையும் மிக அற்புதமாக தொகுத்து அன்று 1 மணி நேரம் 73 வயதான எங்களுக்கு மிக சந்தோஷம். சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நன்றி எழுதியிருக்கு. அவங்களோட கடிதம் தான். இனி கையில் ஒரு 4 கடிதம் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 22/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தேவை அறிந்து உதவுவதா, கேட்கும்போது மட்டும் உதவுவதா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜி சந்தியா ஜெகனின் தனது புன் சிரிப்பு குரலால் மிக மிக அருமையாக பதில் கேட்டு அன்று 1 மணி நேரம் மிக தெளிவாக இருந்தது அப்படின்னும் நிறைவு பகுதியும் தனது கருத்து கூறியது மிக உண்மையானது. அன்று மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் சகோதரி ஸ்ரீவை கோமதி அவர்கள் பொது அறிவு கேள்விகள் அதன் விரிவான விளக்கம் அருமை. அன்று பொதுகை தும்பி பகுதியில் சகோதரர் ஆர்ஜி விஜய் சகோதரி சாய்ரா பானு இருவரும் மிகச்சிறப்பாக நடத்தி கேள்விகள் அருமை. சகோதரருக்கும் சகோதரிக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 23/8/2026 அன்று மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலம் அரிய அஜந்தா குகையின் அற்புத விளக்கம் பற்றி சகோதரி பிரேமி மிக தெளிவாக விளக்கினார்கள். அன்று பொதுகை தும்பில் சகோதரர் ஸ்ரீகுண்டம் ஸ்ரீராமச்சந்திரன் அவர்களின் சேர்ந்து ஜோக்கு விடுகதை பாட்டு என்று 2 நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதன் பின் பாடல் என்று அதிகமான நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நேர்களுக்கும் அதிகமான குறிப்பு கொடுத்து வெற்றி பெற வைத்து அன்று 1 மணி நேரம் மிக மிக அருமை. சகோதரருக்கும் பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 23/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தற்காலத்தில் பெற்றோரால் மதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பெருமையா என்ற தலைப்பில் சகோதரி அன்பு சகோதரர் சசிகலா தனது கனிவான குரலால் நேர்களிடம் பதில் கேட்டு இடையிடையே தனது கருத்துக்களுடன் அன்று பாடல்கள் தலைப்பு சார்ந்தது சிறப்பு நிறைய பகுதி கருத்துக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அன்று மனம் விரும்புதிய பகுதியில் செல்ல தோழி கார்த்திகா பொது அறிவு கேள்விகள் தமிழ் இலக்கணம் இலக்கிய தாய்மொழி கேள்விகள் அனைத்து மிக மிக அருமை. சகோதரிக்கும் கருத்துக்கும் நமது பண்பலைக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான நன்றி நன்றி எழுதியிருக்காங்க. நிறைவாக அவங்களோட கடிதம்னா என் கடிதம் என்கிட்ட இருக்குது. அவங்களோட கடிதத்தை நிறைவு கடிதம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 24/8/2026 அன்று அன்பின் வரிகள் நிகழ்ச்சி சகோதரி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் அவர்கள் கனிவான குரலில் கடிதங்கள் அனைத்தும் எங்கள் கடிதங்கள் உட்பட ஒருவர் விடாமல் மிக தெளிவாக படித்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி பாராட்டுக்கள். அன்று இலக்கிய சாரலில் நாமக்கல் கவிஞர் ஐயா ராமலிங்கனார் பற்றி அவரது நூல்கள் பற்றி அரிய தகவல்கள் சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கு இரவு சுகமான ராகங்கள் பகுதியில் சிந்து பூந்துரை நேயர் முருகன் அவர்கள் அம்மா முத்தம்மா அழகம்மா ராக்கம்மா தொகுப்பு அருமை தொகுத்து அருமையாக விளக்கம் கொடுத்த சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி நன்றி அப்படி அன்புடன் எம் கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி எம் முத்து சௌமியா மேலர் அதை விதி டவுன்லேருந்து இருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சி ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் சம்திங் சம்திங் திரைப்படத்தில் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

விக்னேஷும் விக்னேஷோட நண்பனும் ரொம்ப வருஷமாக சேர்ந்து தான் வாழ்ந்துட்டே இருப்பாங்களாம். எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க சரியா. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விக்னேஷோட நண்பன் வந்து வேறு ஊருக்கு போயிடுறான். போன உடனே ரெண்டு பேராலும் டெய்லி பேசிக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எப்பவும் பேசிகிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பேச முடியலன்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணவே முடியல. உடனே விக்னேஷ் என்ன செய்கிறான் அப்படின்னா, என்ன தான் ஃபோனில் பேசினாலும் என் நண்பன்கிட்ட பேசின மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி ஒரு நல்ல ஒரு இன்லைன் லெட்டர் வாங்கி நிறைய நடந்த எல்லாத்தையும் கதை கதையாக எழுதி ஃப்ரெண்டுக்கு அனுப்பிவிட்டான். நண்பன் ஒரு தடவை இல்லை பல தடவை அந்த கடிதத்தை வாங்கி கடிதத்தை எடுத்து எடுத்து பரட்டி பரட்டி படித்து படித்து பார்த்தானா. நண்பன் அப்படிங்கிறவன் எவ்வளோ தூரம் தான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலும் நட்பை வந்து பிரிக்கவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நண்பனுக்கு ஆசையாக வந்து சென்னைக்கு நம்ம பதில் கடிதம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பனுக்கு பதில் கடிதமும் போட்டான். நண்பன் அவன் கடிதத்தை படிக்கும் போதே நீயா பக்கத்துலேயே இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் விக்னேஷ் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, அந்த கடிதத்தை நான் இன்னும் பத்திரமாகவே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் இது சொல்ல வரேன் அப்படின்னா, உண்மையான நட்புக்கு தூரம் அப்படிங்கிறது ஒரு தடையே கிடையாது. எப்படி நீங்கள் எங்கள் மேலே உண்மையாக நட்பு வச்சு எப்படி இல்லை கடிதம் எழுதுறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன். இப்போ அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னா, மருதகுளம் தூ வீரபாண்டியன் அவர்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 18/8/2026 இரவு 9:30 நெல்லை ஆல் இண்டியா ரேடியோ 102.6 FM இலக்கியச்சாரல் சங்க காலத்தில் இலக்கியத்தில் மடல் எழுதுதல், ஒரு ஆண் மகன் தான் விரும்பிய பெண்ணை அடைவதற்கு செய்த முயற்சி மடல் எழுதுதல் என அறிய முடிந்தது. ஆண்கள் தான் மடல் எழுதும் முறையை கையாண்டனர், பெண்கள் மடல் எழுதுவதில்லை எனவும் பெண்கள் அச்சம் மடமை நாணம் மானம் உடையவர்களாக இருந்தது மடல் எழுதவில்லையே என்று உணர முடிந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை பற்றி எதுன அதை பற்றி பேசின அறிவிப்பாளருக்கு நன்றி எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் 1 மணிக்கு, அதாவது 18/8/2026 மதியம் 1 மணிக்கு வெட்டி வேர் வாசம் அப்படிங்கிற முதல் மரியாதை பாடல் கேட்டிருக்கிறேன். ஆனால் நெல்லை 102.6 பண்பலையில் வெட்டிவேர் மருத்துவ குணங்கள் பற்றி நலம்தான நிகழ்ச்சியில் கேட்டேன். வெட்டிவேர் நல்ல வாசனை பொருள் என்று வெட்டிவேர் நன்கு நீரில் கழுவி நீரில் ஊற வைத்து வடிகட்டி வெல்லம் கலந்து வெட்டிவேர் ஜூஸ் பானகாரம் செய்து அருந்தினால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதில் நிறைய நோய்கள் வந்து குணமாகும், மருத்துவ குணங்கள் நிறைந்தது, மருத்துவரோட ஆலோசனை பெற்று பயன்படுத்தலாம் அப்படின்னும் வெட்டி வேறு அப்படிங்கிற

பாடலுக்கு முதல் மரியாதை திரைப்படம் தான் வெட்டிவேறு வாசம் அப்படிங்கிற பாடல். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஒரு மணிக்கு மருத்துவ குணம் நிறைந்த வெட்டிவேர் அப்படிங்கிற அந்த தலைப்பில் வெட்டிவேர் பற்றியும் பேசினது ரெண்டுமே ஜிங்க் ஆகி அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக, யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கவிஞர் பாப்பாக்குடி ராமமூர்த்தி செல்வமணி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், உக்ரன்கோட்டை மணி, இவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 21/8/2026 அன்று சுகுமான ராகங்கள் அம்பை ராஜதுரை அவர்கள் தெருவுகள் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல்கள் சுகுமான ராகத்தை அலங்கரித்தன அருமை நன்றின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துட்டே இருக்கலாம் போல் அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்களோட கடிதம் தான் இன்னொரு கடிதம் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 23/8/2026 3 மணிக்கு மணித்தநாடு அஜந்தா குகைகள் ஓவியம் பற்றி கூறினார்கள். இந்த குகைகளின் அடையாளப்படுத்துவதே அழகிய சுவரில் நல் ஓவியம் வரலாறுகளை வரைந்திருப்பதே என்ற தகவலை தெரிந்தும் அறிந்தும் கொண்டோம், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னொரு கடிதம் என் கையில் இருக்குது. இது வந்து இந்த கடிதத்தை எழுதினது கவிஞர் பாப்பாக்குடி ராமமூர்த்தி செல்வமணி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், உக்ரன்கோட்டை மணி. கடைசி நிறைவான கடிதம் அவங்களோட கடிதத்தில் சாத்தான்குளம் எம்எஸ் மயில் அவங்க மட்டும் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 23/8/2026 ஞாயிறு வெளியில் சென்று வீடு திரும்பினேன், நெல்லை வானொலியை இயக்கினேன், வந்தது வாட்ஸ்அப் பாடல்கள், வந்தால் மகாலட்சுமி, பூவும் காற்றும் சேரும் நேரம், வாசம் வருகிறது ரோஜா பூந்தோட்டம், வாசம் வீசும் பாடல் வெளியான தாக்கம் தணிந்து குளுமை தந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. நன்றி நிகழ்ச்சியில் கேட்டமைக்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 2:39. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாட்சியின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்தது யாரோட கடிதம் என் கையில் இருக்கு தெரியுமா? ஆமாங்க, கோயில்பட்டி குமார் சார் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகள் வணக்கத்துடன். இயக்குமார் எழுதுவது நலம் நலம் அறிய அவள்னு நலம் விசாரிச்சிருக்காங்க. நாங்கள் நலமாக இருக்கோம், நீங்களும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அவங்களோட கடிதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, 19/8/2026 புதன்கிழமை காலை 7:15 தமிழே அமுதை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வரும் கலடை குறிச்சி சகோதரர் திருவருள் லத்தீப் அவர்கள் இன்று குரல்களின் பல முக்கிய தகவல்களை சொன்னார்கள். பயனுள்ளதாக இருந்தது. அடுத்து அவர்கள் சொன்ன கதை அனைவரையும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியது. துறவி சொற்பொழிவில் தன் மீது கல் எறிந்தவரை பக்தர்கள் அடிக்க முற்பட்ட போது துறவி அவனை அருகில் அழைத்து மாம்பழம் கொடுத்த போது திகைத்து நின்று பழத்தை வாங்கிய போது மனம் திருந்தி வருந்தி துறவியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க போல, சரிங்களா? இனி தவறு செய்ய மாட்டேன், இனி தவறு செய்ய மாட்டேன் என்று கூறுகிறேன். இதற்குரிய திருக்குறள் மற்றும் கவிஞர் வாளியின் கவிதை மேலும் சிறப்பாக இருந்தது சகோதரர் அவர்களுக்கு, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க, 21/8/2026 அன்று இலக்கியச்சாரலில் இலக்கியத்தில் கடல்சார் உணவுகள் பற்றி நமது சகோதரி அவர்கள் கடலில் கிடைக்கும் உணவுகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். சகோதரிக்கு டபுள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதில் இன்னும் எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா, கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகளில் பல வகைகள் இருப்பதை சொல்லி அவைகளை வறுத்து சுட்டு குழம்பு வைத்து மூன்று வழிகளிலும் சாப்பிட்டதாக சொன்னார்கள். இவைகளை பட்டினப்பாலை நற்றினை மற்றும் குறுந்தொகை மூலமாக எடுத்துரைத்தது மேலும் சிறப்பாக இருந்தது. பாடல்கள் அனைத்தும் அருமை சகோதரி அவர்களுக்கு மீண்டும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 21/8/2026 வெள்ளி இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு தொகுப்பினை அனுப்பி சிறப்பித்த சகோதரர் சேரன் மகாதேவி ராஜதுரை அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோயில்பட்டிலிருந்து குமார் சார் கடிதம் எழுதியிருக்காங்க. பாடல்கள் அனைத்தும் குளிர்த்தன்றலாக வீசியது, குளிர்ச்சியை கொடுத்தது. அனைத்து பாடல்களின் வருடம், பாடியவர்கள், இசையமைத்தவர்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் கூறியது மேலும் சிறப்பாக இருந்தது. சகோதரர் சேரன் மகாதேவி ராஜதுரை அவர்களுக்கு மீண்டும் பாராட்டுக்கள். தொகுப்பிற்கு மேலும் சிறப்பு சேர்க்க நமது வானொலி சகோதரி அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 21/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:15 தமிழை அமுதை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருக்குறள் இன்னா செய்யாமையிலிருந்து, சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாச

சொற்கோள். இதற்கு கள்ளிடைக்குறிச்சி சகோதரர் திருவருள் லத்தீப் அவர்கள் சொல்லிய கதையில் வரும் விஞ்ஞானிகள் எனக்கு கடவுளாக தோன்றினார்கள். காரணம், இரண்டாம் உலகப் போருக்காக அணுகுண்டு தயாரிக்க சொன்ன அமெரிக்க ஜனாதிபதியிடமே மறுத்துவிட்டார். லட்சக்கணக்கான மக்களின் மரணத்திற்கு காரணமாகிவிடும் அந்த செயல் என்பதை அறிந்து கொண்டு மறுத்த அந்த விஞ்ஞானி கடவுள்தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அளவிட முடியாத கிடைப்பதற்கு அரிய எவ்வளவுதான் செல்வம் கிடைத்தாலும் பிறருக்கு தீமை விளைவிக்கும் செயலை ஒருபோதும் குற்றமற்றவர் செய்ய மாட்டார்கள். நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய குரலை சிறப்பாக எடுத்துரைத்த சகோதரர் கல்லூரிக்குறிச்சி லத்தீப் அவர்களை எந்த முறை பாராட்டினாலும் ஈடு இல்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப ரசித்து எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமை, ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அடுத்தது என்ன எழுதியிருக்காங்கன்னா, 22/8/2026 சனிக்கிழமை காலை 7:15 தமிழே அமுதன் நிகழ்ச்சியில் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொல்லோ உலகு அப்படிங்கிறது, அதாவது ஒரு சிறுக்குறள் எழுதியிருக்காங்க. அதாவது, கைமாறு கருதி மழை பொழிவது இல்லை, அந்த மழை போன்றவர்கள் கைமாறு கருதி எதையும் செய்வதில்லை. குரலுக்கு இணையான நல்லி மன்னனின் கொடைத்தன்மையை சொல்லும்போது, காட்டில் பார்த்த பசியுற்று இருக்கும் துறவிக்கு தன்னுடைய அறுசுவை உணவை கொடுத்து, மேலும் அணிந்திருந்த கழுத்தில் கையில் உள்ள நவரத்னங்களையும் கொடுத்து மகிழ்ந்து கைமாறு கருதி செய்த நல்லி மன்னரின் செயல் மலைக்கு ஒப்பானது என குறிப்பிட்டார்கள். பிறருக்கு செய்யும் உதவிக்கு கைமாறு கருதக்கூடாது என்பது மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த கல்லடைக்குறிச்சி சகோதரர் திருவருள் லத்தீப் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு கோயில்பட்டிலிருந்து குமார் சார் கடிதம் எழுதியிருக்காங்க. எங்களோட சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்படி ஒரு சில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 2:49. இணைந்திருக்கிறோம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்றும் அன்புடன் பி முருகன், மேலைச்சல் முருகன் அவர்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா, என்ன எழுதியிருக்காங்கன்னா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலம் அறிய ஆவல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாங்கள் நலமாக இருக்கும், நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா எழுதியிருக்காங்கன்னா, 20/8/2026 அன்று காலை 10 மணிக்கே மனம் அறுபதை நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கம் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள். இந்த மனம் அறுபதை நிகழ்ச்சியில் 10 நிமிடம் விளையாட்டு சம்பந்தமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புவதால் 10 மணிக்கு ஆரம்பித்து 10:10 ஆகிவிடுகிறது. அதன் பிறகு நேயர்கள் பேசுவதற்கு 3/4 மணி நேரம் தான் கிடைக்கிறது. இந்த ஃபோன் லைன் கிடைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிவிடுகிறது. சில நேரங்களில் 1 மணி நேரம் ஃபோன் போட்டாலும் கிடைப்பதில் ரொம்ப வருத்தமாக எழுதியிருக்காங்க ஐயா. ஆகையால் இந்த அன்பின் வரி நிகழ்ச்சி கூடுதல் 1/2 மணி நேரம் இருந்தால், அன்பின் வரி நிகழ்ச்சியே கூடுதல் 1/2 மணி நேரம் இருந்தால் மிக நன்றாக இருக்கும். இப்போது ஃபோன் லைன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நிதிநிலைய இயக்குனர் அவர்கள், அறிவிப்பாளர் அனைவருக்கும், 102.6 அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி. நன்றினு அவங்களோட கோரிக்கையை வச்சுருக்காங்க. அடுத்து அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எண்ணிக்கை எழுதியிருக்காங்கன்னா, 21/8/2026 மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1976 வெளியான படங்கள் 3 முடிச்சு, பத்திரகாளி, ஊருக்கு உழைப்பவன், நீதிக்கு தலைவனங்கு, உத்தமன் வரப்பிரசாதம், மன்மதலீலே, அன்னக்கிளி, சத்தியம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பின. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்கள் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ஐசுவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம்னா, 21/8/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகளை வளர்ப்பது அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்கிற்காக என்ற தலைப்பில் ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. செல்ல பிராணிகளை வளர்ப்பது அன்புக்காக மட்டும்தான். அதனிடத்தில் நாம் அன்பாக இருந்தால் அதுவும் நம்மிடத்தில் அன்பாக இருக்கும். அப்பப்போ நாய்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். வீட்டில் கிளி வளர்க்கலாம், நாய் வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம் என்று புறா இவைகளெல்லாம் வீட்டில் வசதி இருந்தால், அதாவது பிராணிகளை வளர்ப்பதற்கு அதற்கேற்ற ஒரு இடம் இருந்தால் அது நன்றாக இருக்கும். நாம் அவ்வப்போது அந்த பிராணிகளை பார்த்து கொள்ள வேண்டும் மற்றும் தீவன பொருட்களையும் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அது நன்றாக இருக்கும். நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கடிதம் தான், 21/8/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேரன் மகாதேவி, ராஜதுரை அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. அதுவும் இரவு நேரங்களில் இப்படிப்பட்ட பழைய பாடல்களை கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இப்படி பழைய பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சேரன் மகாதேவி ராஜதுரை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் சகோதரி மீராவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள். நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி வணக்கம் எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் நிறைவான கடிதம். என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நிறைவான கடிதம் அப்படின்னு சொல்கிறத விட நிகழ்ச்சியோட நிறைவான கடிதம் அப்படின்னு சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, 21/8/2026 அன்று மதியம் 1:05

அந்தான நிகழ்ச்சியில் சுக்கு பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் நல்ல தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் ஜானகி அவர்கள் பாடிய பாடல்களாக வந்தன. மிகவும் இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ஐசுவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னும் நிலைய இயக்குநர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி வணக்கம் அப்படின்னு மேலச்சேவலிருந்து முருகன் ஐயா வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து கடிதம் எழுதி எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு மனமாற கேட்டுக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. காதலன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நிமிஷம் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ரவின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருந்தானான். அம்மாவை வந்து எப்போவுமே நினச்சிட்டே இருப்பானான். தொலைபேசியில் பேசுவான், பேசிகிட்டே இருந்தாலும் ஒரு நாள் வந்து அம்மாவுக்கு கடிதம் எழுதுவோன்னு எழுதுனானா. எதை பற்றி எழுதுனானா அப்படின்னா, என்னோடய நினைவுகள் அப்படியே யோசிச்சுட்டு எழுதுனானே. அம்மா, நீங்கள் செய்கிற சாப்பாடை நான் வந்து எவ்வளோ ரசித்து சாப்பிடுவேன்னு தெரியுமா, இந்த ஹாஸ்டல் சாப்பாடு எனக்கு பிடிக்கிறதே இல்லைம்மா அப்படின்னு எழுதுனாங்களா. அந்த லெட்டரை படித்தோடனே எங்கள் அம்மாவை அப்படியே மகிழ்ந்து நிகழ்ந்து போயிட்டாங்களாம். என் பையன் பெரிய பையனாயிட்டான், ஆனால் பாரு அவனோட அன்பை மட்டும் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு பெருமையாக நினைச்சாங்களாம். சில உணர்வுகளை வார்த்தைகளால் எழுதும்போது அது இன்னும் அழகாகுது. அதே மாதிரி நீங்களும் அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, அன்பின் வரிகள் நிலைய இயக்குனர் அவர்கள், அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 6-2-7-0-0-2 அப்படிங்கிற அந்த அட்ரஸ்க்கு எழுதுங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒவ்வொரு கடிதமும் ஒரு கதை, ஒவ்வொரு வரியும் ஒரு உணர்வு, ஒவ்வொரு நேரும் எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கம். இன்று உங்கள் மனசில் இருந்த அந்த அன்பு வார்த்தைகளை வாசித்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. அன்பை பகிருங்கள், புன்னகையை விதையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருங்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள ராணுவ பீரங்கிகள் பராமரிப்பு வளாகத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் அம்மாநிலத்தில் நீர்வள மேலாண்மையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த எதிர்காலத்திற்கு ஏற்ற திட்டங்களை உருவாக்கி சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விளையாட்டு பாரம்பரியத்தை வலிமையான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பயிற்சி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய இந்தியர்களை கண்டறிய அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில்

இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வது நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் தேனீர் இடைவேளையின் போது 8 விக்கெட் இழப்பிற்கு 383 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேர்களே, 3:04 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்க இருக்கிறீங்க திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் இன்றைக்கும் வந்து பாடல் வரிகளை கொடுக்க இருக்கிறேன். அது என்ன பாடல் அப்படின்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்க இருக்கிறீங்க. நீங்களும் பாடலை கண்டுபிடிக்க ஆசையாக ஆர்வமாக இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். 0462-256-1132, 256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணி நீங்களும் வந்து பாடல், என்ன பாடல் அந்த வரிகளை சொல்லி என்ன பாடல்னு கண்டுபிடிங்க. நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: இங்காசி மாவட்டம் கூலாங்குளத்தூர் சுப்பிரமணியன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் சுப்பிரமணியன்.
1: லைன்ல ரொம்ப பிரச்சனையா இருக்குல்ல மேடம்.
0: தெரியலையே என்னன்னு.
1: ரொம்ப இறையுது, அதேமா இல்ல, சுத்தமா இல்ல.
0: அப்படியா? சரி, பாப்போம், பாத்துருவாங்க. சரி, உங்களுக்கு பாடல் வரிகள் சொல்லலாம், கேக்குறீங்களா? மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோளம் போகும். இது இந்த வரிகள் கூட பாட்டு என்ன
1: பாட்டு?
0: மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோளம் போகும்.
1: என்ன
0: படம்
1: தெரிஞ்ச பாட்டு தான்
0: அண்ணா? தெரிஞ்ச பாட்டு தான், ஆனா என்ன
1: பாட்டுன்னு தெரியலையா?
0: அடுத்த நேயர்ட்ட கேட்டுடலாமா? ஓகே, அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: டவுன் கலைஞர் நடராஜன்.
0: டவுன் கலைஞர் நடராஜன், உங்களுக்கு தெரியுமா அது என்ன பாட்டுன்னு?
2: அது யார் நடிகர் மட்டும் சொல்லுங்க, நான் பாட்டு கேட்ட பதிகளாதான் இருக்கு.
0: நடிகர்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் கண்டுபிடிங்க. மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோளம் போகும்.
2: காதல் ராகமும் இல்லை, ஆனால் குளமும் இல்லை.
0: அதான், வெறும் வரியை மட்டும் கொடுப்போம், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் பாட்டை.
2: யாராவது ஒரு நடிகர் மட்டும் சொல்லுங்கள், கண்டுபிடிக்கிறேன். ஒரு நடிகர் நடிகை.
0: நடிகர் நடிகை யாருன்னு எனக்கு தெரியலையே, நான் பாட்டை எடுத்துட்டு வந்துட்டேன்.
2: எடுத்து வந்துட்டீங்க. சரி சரி சரி. ஆனா ரஜினி படமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன்.
0: அப்படியா? மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோளம் போகும். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: மேடம் தெரியல, தெரியல, கண்டுபிடிக்க முடியல மேடம். யாருக்கு அடுத்த நேர் கொடுங்க.
0: இது இன்னும் அடுத்த நேர் கொடுத்துட்டு போக முடியாதுல்ல, உங்ககிட்டயே சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: கூ கூ என்று குயில் கூ.
2: பாக்கியராஜ் படம்.

0: எங்க சின்னதாசா?
1: பாத்தீங்களா, இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்கு. அந்த லிரிக்ஸ் உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா?
0: அதனால கேட்டிருக்கேன், ஆனா என்னவன்னு கன்ஃபியூஸ்ல இருக்கு.
1: அதுக்கு தான் நான் பாடியும் காமிச்சேன், மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டுன்னு.
0: ஆமா ஆமா ஆமா.
1: சரி பரவாயில்ல, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்து தொடர்ந்து பேசலாம்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: 3:15 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் பாடல் வரிகளை நான் சொல்கிறேன், நேயர்கள் பாடல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த வகையில் அடுத்து பேசக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சென்னையிலேருந்து மாலினி தேவி பேசுகிறேன்.
0: சென்னை மாலினி தேவி.
1: ஆமாம்.
0: சரி, உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பாடல் வரிகள் கொடுத்துடலாமா?
1: ஆ, கொடுங்க.
0: நோய் கொண்டு நான் சிறு நூலாகினேன், தேயாமலே பிறை போல் ஆகிறேன். இது என்ன பாடல் வரி? நோய் கொண்டு நான் சிறு நூலாகினேன், தேயாமலேயே பிறை போல்
1: ஆகிறேன். ஆரம்பிக்குமா?
0: சொல்லுங்க, அது என்ன பாட்டுன்னு
1: கண்டுபிடிங்க.
0: மல்லிகையே மல்லிகையே தூதாக போ
1: என்பதுதான்.
0: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: 3:23 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில பாடல் வரிகளை சொல்ற நேயர்கள் பாடல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வகையில அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க? கொட்டாரம் அலமேலுமா. உங்களுக்கு பாடல் வரிகளை சொல்லிடலாமா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி. ஆமா ஆமா ஆமா.
1: திரையருவி
0: நிகழ்ச்சியில பாடல் வரிகளை கொடுப்போம், நீங்க அது என்ன பாடல்னு கண்டுபிடிக்கணும். சரி, உங்களுக்கான பாடல் வரிகள் சொல்லவா? காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே.
1: என்ன
0: பாட்டுன்னு கண்டுபிடிங்க நீங்க.
1: என்ன படம்?
0: ஆஹா, எந்த க்ளூவும் கிடையாது இதுக்கு.
1: யார் பாடினது?
0: ஆஹா, பழைய திரைப்பட பாடல். வரிகள் மட்டும்தான் சொல்லுவேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அதை.
1: தீமை சுசிலாவோட பாட்டா மேடம்?
0: இல்லை, நீங்க கண்டுபிடிங்க பழைய திரைப்பட பாடல். வரிகள் மட்டும்தான் சொல்லப்படும். காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே.
1: கேட்ட மாதிரி இருக்கு.
0: சரி, அடுத்த நேயர் கேட்டுடலாமா? நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில் இல்லை. இது என்ன திரைப்படம், என்ன திரைப்பட பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோ அந்த பறவை போல அந்த பாடல் தான் இந்த பாடல். இன்னைக்கு திரையர்வி நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது. இதுவரைக்கும் திரையர்வி நிகழ்ச்சியை கேட்டீங்க. நிகழ்ச்சியை வழங்கியது நான், சுபகலா.

0: இனிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 4:01 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. பொதிகை தும்பி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாச்சு. பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எக்கோ,
1: எப்படி இருக்கீங்கோ?
0: நல்லா இருக்கோம் அக்கா.
1: பார்த்து ரொம்ப நாளாச்சு.
0: ஆமா, ரொம்ப ரொம்ப ரொம்ப நாளாச்சு. நீயும் மேல் நாடுக்கு பறந்து போயிட்டீங்க ஃப்ளைட்ல. ஒத்தைக்கு ஒத்ததான், நீங்க ஒரு கேள்வி நான் ஒரு கேள்வி அப்படின்னு தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க 0462251113 1252 1113 இந்த ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணலாம், நீங்களும் பேசலாம். நிகழ்ச்சியில கலந்துக்க கூடிய முதல் நேயர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார், இங்க இருந்து விளையாட வந்திருக்கீங்க?
2: தண்ணி
0: எப்படி எடுப்போதுக்கா?
2: இல்ல, உள்ள இருந்து பார்த்தா வெயில் அடிக்க மழை பெய்தா நான் உள்ள இருந்து பாத்துக்கிடுவோம்ல
1: அப்படிங்க. அப்ப எப்படிப்பட்ட சுவாக்கு தெரியுமா, அங்கிட்டு எழுதி பக்கத்துல ஒரு உட்கார
2: வச்சிருக்கோம்.
0: சரி, நீங்க கேள்வி கேக்குறீங்களா?
2: இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்களே கேளுங்க.
1: கேளு கேளு கேளு.
0: அப்படியா?
1: நல்லா கேளு.
0: சரி சரி. ஒருத்தர் வந்து அவர் வீட்டு மாடிக்கு போகும்போதெல்லாம் தலையில வந்து தொப்பி போட்டு போவாராங்க.
2: அது மொட்டை மாடியா இருக்கும்?
0: மொட்டை

0: அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே இந்த சொக்கலையே எண்ணி வச்சு
1: இதெல்லாம் ஒரு
0: அடிச்சு.
1: ஷாக்குன்னு வேற சொல்ற, அது கண்டுபிடிக்க ஒரு ஆளாமா?
2: எப்படி கண்டுபிடிச்சேன்னு
1: தெரியுமா?
0: என்ன
2: சரி, நீங்க வந்து என்னன்னா தங்கச்சி, நான் அண்ணன்.
0: சரி,
2: வீட்டு முன்ன ஐஸ் வந்து நிக்கி, ஐஸ் வந்து அழுகிட்டே கேக்கிய. நான் வாங்கி கொடுக்கணும் இல்லையான்னு பாக்கணும்.
0: பாக்கணுமா? நாடகத்தை ஆரம்பித்து விடுவோமா?
1: ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. தாத்தா பச்சை மண்ணு அழுகுது.
0: நான் தானே அழனும், நீங்க அழுகுதிய
1: மறந்துட்டாரு.
0: நான் தானே அழனும்.
2: ஆரம்பிங்கள், ஆரம்பிங்கள்.
0: வீட்டு வாசல்ல நிக்க வச்சிருக்கேன், அவர் போவாம பீங் பீங்னு சொல்லிட்டு நிக்காரு. என்ன ஐஸ் வாங்கி குடுன?
2: நானும் கல்யாணம் செஞ்சு 2 வருஷம் கழிச்சு வாசல்ல நின்னேன், எனக்கு ஒருத்தர் ஐஸ் வாங்கி தரல. பேசாம இருக்கே இப்ப மம்பம் அடிச்சு விடும் பிறகு.
1: ஏ தம்பி, ஏ தம்பி, என்ன இங்க சண்டை? ஐஸ் நான் ஒண்ணு ஐஸ் வண்டிய விடுங்க, என் பொழப்ப பாக்குறீங்க, ஐஸ வாங்குங்க, அதை விட்டுட்டு என்னது ரெண்டு பேரும்
0: எனக்கு வந்து இப்ப சிவப்பு கலர் சாமி ஐஸ் வாங்கி கொடுன, ரோஸ் கலர் ஐஸ்.
2: அண்ணாச்சி
1: என்ன,
0: 2000 ரூபாய்க்கு தெரியாம வந்துருதேனே, பிளீஸ் வாங்கி குடுனே.
1: ஓடிட்டு
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசிட்டீங்க.
1: ஆமா, இப்ப யாரு ஜெயிச்சது? நீங்க ஒண்ணு ஜெயிச்சீங்க, அப்புறம் சுபகலா ஜெயிச்சுதா தோந்துச்சா?
2: இல்ல ஜெயிச்சுட்டேன். அப்ப அழுது ஒரு மார்க் கொடுக்கணும், நீங்க கூட நடிச்சதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்.
0: சரி, நன்றி.
1: நல்லது,
0: நன்றி. நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோங்க
1: கண்டிப்பா.

0: 4:12 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. அக்கா
1: என்னம்மா,
0: அடுத்த நேர் வரப்போறோம், வாண்ட தான் கேள்வி கேட்க போறோம்.
1: என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்.
0: அடுத்த நேரம் கூப்பிட்டுருவோம், வாங்க.
1: ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேச வந்துருக்கி? என்னது இது?
0: உனக்கு நேயர் வணக்கம்.
1: மாலை வணக்கம். ஹலோ, யார் எங்கேருந்து பேச வந்திருக்கீங்க?
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?

0: ஒரு கேள்வி கேளுங்க அவங்க கிட்ட.
1: இப்ப அது மண்டே உடைக்க ஒரு கேள்வி கேட்க மாறேன். இப்போ
2: நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க. நீங்க சீனியர்.
1: ஓ நான் சீனியர், மேடம் ஜூனியர். என் பின்னாடியே வருவா அப்படி. சரியா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? இப்போ வந்து ஒரு அஞ்சு வார்த்தை நான் சொல்லுவேன். மழை,

0: கத்திரிக்காய் சுபக்கலா இருங்க. சரி சரி, மீனாட்சிபுரம் எங்க இருக்கு? அந்த அளவுக்கு சிறப்பானது, தரமான இடம். சரி, நான் ஒரு அஞ்சு வார்த்தை சொன்னேன், அந்த வார்த்தை சொல்லுங்க. இப்போ
1: மழை,
0: குடை,
1: மாம்பழம், சுபகலா மேளம்.
0: இன்னொன்னு ஒரு வார்த்தை
1: விட்டுட்டீங்க.
2: மழை நான் சொல்லட்டாக்கா?
0: நீ சொல்லக்கூடாது, கொன்னுடுவேன்.
2: எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க
0: கிடையாது. யாழ்னிக்கு மட்டும்தான் சொல்லுங்க.
1: மழை,
0: மழை, குடை, மாம்பழம்,
1: ஒன்னே ஒண்ணு,
0: ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு.
1: எனக்கு
0: தெரியும்.
2: ஆமா, ஃபன்னாவே கேளுங்க.
1: இல்ல, உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியா கொண்டு வந்திருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: வாசனையே இல்லாத சென்ட், என்ன சென்ட்?
0: வாசனையே இல்லாத சென்ட், என்ன சென்ட்? பூச்செண்டு. ஐயா, மணக்குமே அது,
2: போட்டு
1: விட்டேன்.
0: அதான் என்ன செண்டுடி, சொல்லுடி, யோசிடி.
2: என்ன செண்டு? இடம் வாங்குறோம்ல, அந்த செண்டு.
0: அஞ்சு செண்டு, அஞ்சு செண்டு, பத்து செண்டு,
2: அந்த செண்டு
1: தான்.
0: செண்டு வச்ச பூச்செண்டு, வா செண்டு, என்ன செண்டுடி? செண்டு, நான் சென்று வன்று வென்று வன்றேன்.
2: செண்டுக்கா, செண்டு.
0: அதான் என்ன செண்டு, மணக்காதாமே.
2: அதான் சொல்லலாம், ஒரு ஒன்றரை செண்டு, நாலு செண்டு, அந்த செண்டு தான் சொல்ல முடியும்.
0: காகித பூச்செண்டு. பாரு, இந்த பிள்ளை தமிழ் மண்டையில் அடிக்கணும்னு சொல்லும் பாரு. ஐயோ, என்னால முடியாது, நெஞ்சு வலி வந்துரு. பாருப்போம்,
2: சொல்லுங்க.
0: முடிஞ்சு போயிட்டு தான்
2: சொல்லுங்க.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
1: எனக்கு
0: நன்றி.
2: இப்ப ஒரு பாட்டை போட்டு விட்டுருவாக்கா?
0: கண்டிப்பா போடணும்.

0: 4:23 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி.
1: என்ன
0: ஒரே ஆட்டமா இருக்கு பாட்டுக்கு.
1: ஆமா, மியூசிக் அப்படி இருக்கு.
0: ஏன்னா நீ சந்தோஷமா இருப்பல்ல, இப்ப எனக்கு தானே கேள்வி கேட்க போறாங்க.
1: அந்த மகிழ்ச்சி இல்லதான் நான் வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டோம்.
0: சரி,
1: அடுத்து யார் வந்து மொக்கையாத கேள்வி கிட்ட விழுத்து போடுவோம்.
0: வணக்கம்
1: மாலை. வணக்கம், யார் எங்க

0: இருக்கீங்க.
1: கோமதி நம சிவாயம் பெருமாள் புறத்திலே இருந்து
0: பெருமக்களா,
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா? நான் கேட்கட்டுமா?
2: அம்மா நீங்களே கேளுங்கள், அம்மா கேள்விகளை நீங்களே கேளுங்கள், எளிதான கேள்விகளாக கேளுங்க.
0: அண்ணா போச்சு.
2: என்னாச்சு, வந்த வேகத்துல போயிட்டாங்க?
0: போயிட்டாரே.
2: அடுத்த நேயர் வணக்கம். காக்கை சிறகினிலே நந்தலாலா, அப்புறம் அக்கினி குஞ்சொன்று கண்டேன்.
0: ஒரே படத்தை பாட்டி பார்த்தா குண்ணுரு.
2: அக்கினி குஞ்சொன்று கண்டேன். வேற நல்லதோர் வீணை செய்து, விஜய் படத்துல வரும். நல்லதோர் வீணை செய்து.
0: நாற்பது செகண்ட் ஆக போகுது. அப்புறம்
2: வேற என்ன பாட்டு?
0: கண்டுகொண்டேன் ஒரு பாட்டு பாடுவான், ஐஸ்வர்யா ராய் தூக்கிட்டே வரும்.
2: அது என்ன பாட்டு
0: சொல்ல
2: மாட்டேன். மூணு பாட்டு தர சொல்லி இருக்கேன்,
0: இன்னும் நிறைய பாட்டு
2: இருக்கேன்.
0: சட்டு புட்டுன்னு சொல்லு.
2: தீர்த்தக்கரை நிலே நந்தல, காக்கை சிறகி நிலே நந்தலாலா.
0: காக்கை சிறகிட்ட
2: தீர்த்தக்கரையிலே வேற சரணடைந்தேன் கண்ணம்மா. அண்ணா டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க சொல்லுங்க. மீதியே
3: மனதில் மனதில் உறுதி வேண்டும்.
2: ஆமா மனதில் உறுதி வேண்டும்.
3: வீணை இடி நீ எனக்கு.
0: ஆ இருக்கு இருக்கு.
3: அந்த சின்னஞ்சேரி கிளை கண்ணம்மான இந்த
0: வீதி
3: கிளையும். ஆ நிறைய இருக்கு மேடம்,
0: நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஞாபகம் தெரியல. தாந்து பேட்டா தாந்து பேட்டா மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு தான் ஒரு மார்க் அப்படிங்கறத
2: ஒரு மார்க் உங்களுக்கு தான்.
0: சரி நீ கேளு கேளு.
3: கேளுங்க மேடம்.
0: மொக்கே கேட்ட அப்புறம் இருக்கு உனக்கு.
2: உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி கேட்கலாம்? விடுகதை கேட்கலாமா? ஒரு கிணற்றில் ஒரே ஒரு தவளை, அது என்ன?
0: ஒரு கிணத்துல ஒரே ஒரு தவளை, அது என்னது?
3: நாக்கா இல்லையா?
2: எது?
0: நாக்கா
3: சொன்னாரு.
2: நாக்கா?
0: ஆமா,
2: நாக்குங்கிறது சரியான விடை.
0: நான் சொன்னோம்ல, நீ மொக்கியாதான் கேப்பா, அவரு கண்டுபிடிச்சுவாருன்னு எனக்கு தெரியும். ஒரு கிணத்துல ஒரே ஒரு தவளை, பெரிய கேள்வியா?
2: வின் பண்ணிட்டீங்க. ரெண்டு மார்க் உங்களுக்கு தான்.
0: இரண்டு மார்க்கையும் அள்ளி கொண்டு சென்று விட்டார் திரு சிவா அவர்கள்.
2: நன்றி நன்றி.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.
2: பாட்டு போட்டு விட்டுருவோம்க்கா.
0: ஆமா, நீ கேட்ட கேள்விக்கு பாட்டு கொடுத்தா ஆகணும்.

0: 4:32 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. அக்கா அடுத்த நேயர் வாண்ட தான் கேட்க போறாங்க.
1: கேட்கட்டும் கேட்கட்டும், என்ன கேட்கறாங்கன்னு பாத்துருவோமே.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: எங்க போகுது?
1: யாரு பேசுறீங்க? ஹலோ,
0: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம்
0: சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: வீட்டுக்கு
0: போயிட்டீங்களா?
1: நான்
2: ஒரு விடுகதை சொல்லேன்.
1: ஆ சொல்லுங்க.
2: அது பிறந்தீங்க.

0: சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
0: நாலு முக்கு படி நந்த வானப்படி ஓடும் குருதப்படி வீசும் புளியாது.
1: அம்மா அம்மா என்னி அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிருமா, இப்படி எல்லாம் கேலி கேட்டுக்கொள்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன்?
0: என்னி அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருமாவா?
1: அம்மா ஏம்மா இப்பெல்லாம் கேலி எங்க இருந்துமா? சின்ன பிள்ளையில
0: சிம்பிள் மேடம்,
1: நீ உங்களுக்கு எல்லாமே சிம்பிள்
2: சிம்பிள்,
1: நீங்க சொன்னதெல்லாம் சிம்பிள், ஆனா எனக்கு தான் ரொம்ப ஹம்பிள்னஸ் எல்லாம் போய் கும்பிள்னு உட்காந்துருக்கேன்.
0: நீங்க கேட்க கேள்வி எல்லாம் எங்களால சொல்லவே
1: முடியலையே. சொல்றாங்க
2: ஒரே கிணத்துக்குள்ள ஒரே ஒரு தவளை என்ன டொக்குன்னு
1: அவர் பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. பொசுக்கிட்டு இப்படி பெருசா சொல்லிட்டாங்க மேடம். ஈஸிதான் மேடம், சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க நீங்க.
1: கண்டுபிடிக்கணுமா?
2: என்ன நீங்க சொன்ன கேள்வி என்னது?
0: நாலு
2: முக்கு படிக்கு
1: என்னது?
0: என்னி
1: அந்த சாட்டையால உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு தெரியாதா?
0: வீட்டுல
1: இருக்க குழம்பு கூட்டு எல்லாத்தையும் வைக்கிறீங்க, திறக்கிறீங்க, புட்டுறீங்க, திறக்கிறீங்க, புட்டுறீங்க. அப்ப அந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து கோவம் வந்துட்டு, கோவம் வந்து உங்க ஃப்ரிட்ஜ் வந்து உங்ககிட்ட பேசும், என்னெல்லாம் பேசிருக்கும் சொல்லுங்க பாக்க. 40 செகண்ட்ல
0: ஃப்ரிட்ஜ் என்கிட்ட பேசுவா? நீங்க
1: ஆமா, நீங்க ஃப்ரிட்ஜா மாதிரி பேசுறீங்க உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட.
2: டைம் போட்டு விட்டாச்சு.
1: காமா இருந்தா சரி தான், அழுவியா இருந்தா சரி, சந்தோஷமா இருந்தா சரி தான், பேசட்டும் ஃப்ரிட்ஜ்.
0: ஏ என்ன பாம்புளுக்கும் பிச்சியே போட்டுக்கிட்டு இருந்தேன்னாக்கி நானும் தான் எத்தனை தடவை இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்?
1: முடிஞ்சு போச்சு.
0: சரி இருக்கட்டுமே, என்ன நாளை முதல் பேசுவோம் அப்போ.
1: அண்ணா அண்ணா எப்படி எஸ்கேப்?
2: டைம் போச்சு போச்சு.
0: என்னால முடியல, இல்ல தொண்டை கட்டி இருக்குடா.
1: இல்ல அப்புறம் எல்லாரும் சரி மைக்க கையில கொடுத்துட பாடி தள்ளிடுவாப்ல. ஆடி மாசத்துல, ஆடி மாசத்துல
0: முதல்ல கேக்கல, சிம்பிளா கேட்டேன் மேடம்.
1: சிம்பிள். ஆனா ஆடி மாசம் பூரா பாட்டு பாட்டு காப்பல ராசாத்தி, அதனால தான் அவங்களுக்கு தொண்டை எல்லாம் கட்டி போச்சு.
2: கருமாரி எங்கள் கருமாரி
0: கருமாரி தேவி கருமாரி மாறி
1: மோமாரின்னு
2: ஒரு பாட்டை பாடுங்க, எல்லாரும் பாட்டு ஒண்ணு பாடுங்க.
0: தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே முகமாரி சிங்காரமாரி அம்மா
1: பாட்டு
2: போட்டுருமா?

0: 2.6 பொதிகை தும்பி கா,
1: என்ன
0: உன்கிட்ட கேள்வி கேட்டு ராசாத்தி ஒரு வழியா ஆக்கி நீ அவங்கள ஒரு வழியா ஆக்கி ஒரு வழியா ஆக்கிட்டீங்க. இப்ப நான் தான் மாட்டிக்கிட்டேன்
1: சொல்லு.
0: இப்ப என்கிட்ட யார் கேட்க போறான்னு பாப்போம். வணக்கம்.
1: சரி ரைட்டு போயிட்டாங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: கேளுங்க.
2: ஒரே பிடிக்க முடியாது. நானே பேசல குழந்திட்டேன்.
0: என்ன ஆவிய பிடிக்க முடியாதா?
1: ஒரே ஒரு ஆவிய மட்டும் பிடிக்க முடியாது. என்ன ஆவி அது?
2: எல்லாவையும் பிடிக்கலாம், ஆனா ஒரே ஒரு ஆவிய பிடிக்க முடியாது. அதுக்கு குழந்தைய மாறி சொல்லிட்டேன்.
1: கொட்டாவி
0: கொட்டாவி தானே
1: அந்த ஆவி? இந்த ஆவி
2: சொல்லிட்டு என்ன
0: பண்ணிருந்தேன்?
1: நம்ம கூட எப்ப அந்த புள்ள சேர்ந்துச்சு? அந்த புள்ளி வீணா போய் நம்ம கேக்க வந்த கேள்வியும் மறந்து முண்டக்கம் மண்டக்கம் பேசி
2: நீங்க சொல்ல சொல்ல நானே கேட்க கேள்வியும் மறந்து போயிருவேன்.
1: சொன்னானா
2: சவுண்ட் கம்மியா இருக்கு?
1: நல்லா தானே இருக்குது சவுண்ட். இல்லையா கேக்குது? எப்போ
2: கேக்குது? எனக்கு கம்மியா தான் கேக்குது.
1: யாத்தா என்ன ஆச்சு தெரியலையே.
0: தள்ளி வந்து உட்காராத்தா?
1: ம், பக்கத்துல வரேன்.
0: இப்ப நல்லா கேக்குதா?
2: பக்கத்துல வரியா?
1: ஆ சரி
2: சரி. கேளு என்ன கேளு கேக்க புரியுது.
1: நீ கேட்டா
0: இப்போ நீ நான் வந்து வெங்காயம், நீங்க வந்து வெங்காயம்
1: அரிகிற ஆளு,
0: நறுக்கிற ஆளு. சரியா? வெங்காயம் வந்து அழுகுது, வெங்காயம் வெட்டுறவளும் அழுகுறாங்க, ரெண்டு பேரும் அழுது. எப்படி நீங்க வந்து என்னைய வெட்டுவேன்னு சொல்லுவீங்க, நான் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பேசுவேன்? இந்த மாதிரி ரெண்டு பேரும்
1: பிள்ளைக்கு இருக்க மூளைக்கு.
2: நீங்க வெங்காயம்?
0: ஆமா, நீங்க வெங்காயம்
1: வெட்டுற ஆளு.
0: வெங்காயம் நறுக்கிற ஆளு நீங்க, நான் வெங்காயம். சரியா? வெங்காயமும் அழுவும், நறுக்கிற ஆளும் அழுவும்.
1: ஆமா
2: ஆமா,
0: ரெண்டு பேருமே அழுதுகிட்டு பேசணும்.
1: ஆ பேசுங்க அத்த, பேசுங்க. 40 செகண்ட் போடுங்க. அழு
0: என்னைய எல்லாரும் நறுக்கி நறுக்கி நீங்க அழுவுதீங்க. நீங்களும் அழ வேண்டாம், நானும் அழ வேண்டாம். தயவு செஞ்சு என்ன விட்டுறீங்களா? உங்களுக்கு கண்ணீர் வரல, எனக்குதான் கண்ணீர் நிறைய வருது. தயவு செஞ்சு என்ன தயவு செஞ்சு என்ன விட்டுருங்களே, இந்த திருப்பாவது நறுக்காம விடுங்களேன்.
2: எல்லாரும்
1: அங்க என்ன பேச்சு வேற? அங்க என்ன சத்தம்? ரேணுகா என்ன சத்தம்னு கேட்டேன். வெங்காயத்தை வெட்டும் போது என்ன பேச்சு வேண்டி கிடக்கு?
2: கண்ணீரே
1: வராது, பாத்துக்காங்க. தூக்கி போடுங்க. அதுக்காக கண்ணு உள்ள, அதாவது நறுக்குறவங்கள பக்கத்துல இருக்கவங்களுக்கு கண்ணீர் அதிகமா வரும் தெரியுமா?
0: இப்ப யாருக்கு அதிகமா கண்ணீர் வந்துச்சு நீ சொல்லுக்கா? வெட்டினவங்களுக்கா வெங்காயத்துக்கா?
1: ரெண்டு பேரும் சரி சமமா? அது வந்து இந்த வெங்காயம் என்ன செய்யும்னா, ஐயோ எல்லா என் தோலை பூரா உரிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு அழுகுது. அவங்க வந்து ஐயோ இந்த வெங்காயத்தை போய் நீ வெட்ட வச்சுட்டாங்களே அப்படின்னு அவங்க அழுவாங்க.
0: குழம்பு ருசிக்காக என்னைய வெட்டுவீங்களா?
1: சமாதானம் சமாதானம், ரெண்டு பேரும் அழுவாதீங்க. சமாதானம் சமாதானம், ரெண்டு பேரும் சமாதானமா போங்க. வெங்காயம் பிறந்தது எதுக்காக? சாம்பார்ல போடணும் அதுக்காக. ஓகே,
0: மட்டன் இல்லையா?
1: மட்டன்ல போடணும், சிக்கன்ல போடணும், மீன்ல போடணும், எல்லாத்துலயும்
0: வெங்காயத்தை உரிச்சு தட்டிடுவீங்க. அப்போ
2: மட்டன் போடுவாங்க, சிக்கன் போடுவாங்க,
1: அம்புட்டரையும் போடணும். அதனால தேவையில்லாம அழுற வடையை வச்சுக்கூடாத. பாத்துக்க, வெங்காயம் சீவிர்வை.

0: நீங்களும் அழுதுகிட்டே தான் இருக்கணும் என்னைய வெட்டி வெட்டி.
1: நாங்க வந்து டேஸ்டா சாப்பிடுவோம்ல, அதை நினைச்சுக்கிட்டே நாங்க அழுவ வராது.
2: ரொம்ப நேரம் ஆயிட்டு, நல்லா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி ரேணுகா தேவிக்காக. ரேணுகா தேவிக்கு ஒரு மார்க், சுபகலாக்கு ஒரு மார்க்.
1: ஓகே, ரொம்ப நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஒரு பாட்டை கேட்டுருவோம்
1: கண்டிப்பா. கேட்டே வந்து வெங்காயம் தொல்லை தாங்கலை.

0: 4:54 நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்
1: மாலை. வணக்கம், யார் எங்கிருந்து பேச வந்திருக்கீங்க?
2: இருவருக்கும் மாலை வணக்கம். எந்த அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணன்?

0: வாங்க கேள்வி கேக்குறீங்களா? நான் கேக்கட்டுமா?
1: நல்லா இருக்கலாமா?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? குற்றாலத்துல எல்லாம் பயங்கர வெள்ளம்னு கேள்விப்பட்டோம்.
1: ஆமாமா, நல்ல வெள்ளமா, குளிக்க தடை.
0: ஒருத்தன் வந்தா தான் இன்னொருத்தன் போவான் ரெண்டு பேரும் சேர்ந்தே எப்பவுமே இருக்கவே மாட்டாங்க.
1: ஒரு தமிழ் படத்துல ஒரு பாட்டு நாலு வரி படிப்பேன், திரும்ப நீங்க படிச்சா போதும்.
0: ஓகே சொல்லுங்க, நான் முயற்சி பண்றேன்.
1: கத்தி எத்து சுக்காவா, லாலு வங்கு சிண்டாவா, சாயா பாண்டாமு, சாயா பரஹரி ஹரி துக்கா, பரிஷோர ஹதி பாஜாமோ,
0: என்னு என் தானே உன்னு என் நான் தானே.
1: அதுக்கு அப்புறம் நான் படிச்சு திரும்ப படிங்க.
2: பாட்டு
1: ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டா ஆமா பையில ஏதாவது போறோம். ஆமா, நீங்க பொய் சொல்றத விட்டுட்டீங்களா?
0: புரியல.
2: பொய் சொல்றத விட்டுட்டீங்களா?
1: போறோம். நீங்க பொய் சொல்றத
2: விட்டுட்டீங்களா? மாட்டிக்கிடுவேன்.
0: எப்படி சொன்னாலும் தான் நீங்க வந்து
2: மாட்டிக்கிடுவீங்க.
0: ஆமா,
1: அதான்
2: இல்லன்னு சொன்னாலும் அப்போ வந்து நீங்க இன்னும் பொய் தான். ஆமான்னு சொன்னாலும்
0: அது பொய் தான். காரக்குறிச்சி கிருஷ்ணன், மீனாட்சிபுரம் யாழினி, கேடிசி நகர் சிவா, சுபயாபுரம் ராசாத்தி, வெக்காலிப்பட்டி ரேணுகாதேவி, குற்றாலம் அம்பலவாணன், இவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க. கோமதி நமச்சிவாயம் வந்தாங்க, குடுக்குன்னு போயிட்டாங்க. இதுல மார்க் வந்து காரக்குறிச்சி கிருஷ்ணனுக்கு ஒரு மார்க், அப்புறம் மீனாட்சிபுரம் யாழினிக்கு ஒரு மார்க், சிவா ரெண்டு மார்க் வாங்கிட்டாங்க, ராசாத்தி வந்து ஒரு மார்க் எடுத்துட்டு ஒரு மார்க் எனக்கு கொடுத்துட்டாங்க, வெக்காலிப்பட்டி ரேணுகா வந்து அவங்களுக்கு ஒன்று, உங்களுக்கு உனக்கு ஒரு மார்க், குற்றாலம் அம்பலவாணன் அவர்கள் எனக்கு ஒரு மார்க், அவங்களுக்கு ஒரு மார்க். ஓகேயா? ஆக மொத்தத்தில் சுபகலா ரெண்டு மார்க்கு, சுமித்ரா மூன்று மார்க்கு, நேர்கள் தான் அதிக மார்க்கு, இந்த அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க.
2: நேர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடல் வருது. இதுவரைக்கும் பேசினேன் நான் சுபகலா,
0: நான் சுமித்ரா. மறுபடியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாமெல்லாம் சந்திக்கலாம். தேங்க்யூ,
2: நன்றி.

0: இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் அம்மாநிலத்தில் நீர்வள மேலாண்மையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான தான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விளையாட்டு பாரம்பரியத்தை வலிமையான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநிலம் முழுவதும் உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி 5:03 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்க இருக்கிறீங்க. படமும் பாடலும் 1979 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வருது, கடவுள் அமைத்து வைத்த மேடையிலிருந்து.

பார்த்தீங்கன்னா நினைத்தாலே இனிக்கும். இந்த திரைப்படம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரோட இயக்கத்தில் கமலஹாசனும் ரஜினிகாந்த் ஜெயபிரதா நடிப்பில் 1979 வெளியாகிருக்குது. இந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் மியூசிக்கல் ஹிட் திரைப்படம் தான் இந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம். இந்த படத்தின் மிகப்பெரிய ஹிட்டான பாடல் எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற பாடல் உருவானதுக்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்குது. கத்தாள காட்டுக்குள்ளே விறகுடிக்க போனாலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடலின் மெட்டை வந்து மேற்கத்திய வடிவில் வந்து விஸ்வநாதன் அவர்கள் அமைத்ததாக ஒரு நேர்காணலில் கூட கூறியிருக்காங்களாம். இப்போ அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

5:09 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்று 1979 வெளிவந்த திரைப்பட குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. அந்த வகையில் படம் முதல் படம் என்ன அப்படின்னு

5:16 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1979 வெளிவந்த திரைப்பட பாடல் தகவல்களோடு பாடலையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் திரிசூலம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்ததுலேயே அவரோட 200வது திரைப்படம் தான் இந்த திரிசூலம் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரொம்பவே வித்தியாசமாக சிவாஜி கணேசன் தந்தை அது கூடவே சேர்ந்து இரட்டை மகன்கள் இந்த மூன்று வேடத்தில் வந்து இவர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா அந்த மூத்த சிவாஜி அதாவது தந்தை வேஷத்தில் இருக்கிறவங்க வந்து பழைய சிவாஜி ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி கம்பீர பாணியில் இருப்பாங்க. இளைய சிவாஜிகள் ரெண்டு பேருமே வந்து அன்றைய காலத்து இளைஞர்களை போல நக்கல் நையாண்டி ஸ்டைலு வசனங்கள் இதெல்லாம் நடித்து அசத்திருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் வசூல் சாதனையை 5 ஆண்டுகளுக்கு பிறகு முறியடித்தது தான் இந்த திரிசூலம் திரைப்படம். இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த படத்தோட சில முக்கிய காட்சிகளை வந்து சென்னையில் இருக்கிற தியாகராஜா நகரில் உள்ள சிவாஜி கணேசன் அவர்களோட சொந்த வீடான அன்னை இல்லத்தில் வச்சே படமாக்கியிருக்கிறாங்க. அதுதான் இந்த சுவாரஸ்ய தகவல். இப்போ அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

5:22 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 1979 வெளிவந்த திரைப்படங்களோட தகவலோட பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் 6-60 1979 வந்து இயக்குனர் XP முத்துராமன் இயக்கத்தில் பஞ்ச அருணாச்சலம் கதையில் வெளியான திரைப்படம் தான் இந்த 6-60 அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம். தமிழ் சினிமாவோட ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினியோட வழக்கமான அந்த கமர்சியல் அம்சங்கள், சண்டை காட்சிகள், ஸ்டைலு இது எதுவுமே இல்லாமல் அவர் வந்து நடிக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த படத்தில் இருந்துச்சு. அப்போ வந்து ரஜினி அவர்கள் யோசிச்சாங்களாம், நான் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன், இந்த படத்தில் நடிக்கிறதுனால நம்மளோட ரசிகர்கள் வந்து நம்மளை எப்படி பார்ப்பாங்க, எப்படி எமோஷ்னல் கதாபாத்திரத்தை வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்னு ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வெளியாகி 25 வாரங்கள் ஓடி வெள்ளி விழா கண்ட சிறப்பு திரைப்படம் தான் 6-60.

5:28 கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் திரைப்படம் 1979 வந்த திரைப்படங்கள் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த படம் தர்ம யுத்தம். 1979 ஆர்சி சக்தி இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் இந்த தர்ம யுத்தம். ரஜினியின் ஆரம்பகால திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான திருப்புமுனை படமாக அமைஞ்சது தான் இந்த தர்ம யுத்தம். பொதுவாகவே வந்து ரஜினிகாந்துக்கு தர்ம அப்படிங்கிற வார்த்தை அந்த தலைப்பில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றவையாக இருக்குது. தர்ம யுத்தமாக இருக்கட்டும், தர்ம தலைவன், தர்மத்தின் தலைவன், தர்மதுரை, இந்த படங்கள் எல்லாமே வந்து அவருக்கு கமர்ஷியல் ஹிட், வணிக ரீதியாக வந்து வெற்றி பெற்றதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை நடிகராக புகழ்பெற்ற தேங்காய் சீனிவாசன் வந்து இந்த திரைப்படத்தில் ராபர்ட் அப்படிங்கிற கொடூரமான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருப்பார். உடல் உறுப்புகள், குறிப்பாக கண் கடத்தல் கும்பல்களின் தலைவனாக அவர் நடித்த விதம் வந்து பலரையும் வந்து மிரள வச்சிருக்கு.

இன்னும் சில நொடிகளில் டெல்லியில் உள்ள டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் இளையோர் பெண்கள் பிரிவின் 65வது சுப்ரதோ கப் கால்பந்து இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் லைவ் ஸ்ட்ரீமிங்

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூப்பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

5:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1979 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் அன்னையோர் ஆலயம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் 1979 வெளியான திரைப்படம் தான் இந்த அன்னையோர் ஆலயம் திரைப்படம். தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத ஒரு சாகச திரைப்படம் அப்படின்னா இந்த அன்னையோர் ஆலயம் திரைப்படத்தை சொல்லலாம். விலங்குகளை மையப்படுத்தி படம் எடுக்கிறதுல புகழ்பெற்றவங்க வந்து தேவர் பிலிப்ஸ் அவங்களோட தயாரிப்பில் வந்ததுனால வந்து இதில் நிஜ யானைகளான கணேஷ் மற்றும் ரதி இந்த இரண்டு யானைகளை வச்சு இந்த கதாபாத்திரங்களை நடித்திருக்கிறாங்க. இந்த இரண்டு யானையுமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ரொம்பவே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குட்டி யானை வந்து அழுதுகிட்டே தன்னோட தாயை தேடக்கூடிய காட்சி வந்து பார்க்குற எல்லோரையும் கண்ணை கலங்க வைக்கிற அளவுக்கு ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருந்தது அந்த படத்தில். இதுக்காக வந்து இந்த யானைகளுக்குன்னு தனித்தனியாக பயிற்சி கொடுத்து மனிதர்களை போலவே உணர்ச்சிகளை அதை வெளிப்படுத்த வச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு முரட்டு வேட்டைக்காரனாக நடிச்சிருப்பார். அவர் வந்து யானையின் மீது ஏறுறது, அதை அடக்கிறது, இந்த மாதிரியான ஆபத்தான காட்சிகளில் டூப்பு போடாமல் அவரே நிஜமாக நடித்தாராம். அது மட்டும் இல்லாமல் படப்பிடிப்பின் போது வந்து ரஜினிகாந்த் அந்த யானைகளோட அதிக நேரம் செலவழித்து அந்த யானைகளுக்கு உணவு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி நட்பு ரீதியாக அவர் வந்து பழகியிருக்கிறாரு. இதன் காரணமாகவே வந்து கிளைமேக்ஸ் காட்சிகளில் வந்து யானைகள் வந்து அவரோட ரொம்ப யதார்த்தமாக ஒத்துழைத்து இந்த படத்தில் நடிச்சிருக்குது. இதோ அன்னையோர் ஆலயத்தில் உள்ள ஃபேவரேட்டான சாங் அந்த பாடலை கேட்கலாம்.

5:41 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 1979 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவலை இணைந்து நடித்த ஒரு முக்கியமான ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் தான் இந்த நான் வாழவைப்பேன். ரஜினிகாந்த் வந்து ஆரம்ப காலத்தில் சிவாஜி கணேசரோடு இணைந்து நடித்த ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து திரும்பவும் மீண்டும் அவங்க இணைந்து நடித்த முக்கியமான திரைப்படம் தான் இந்த நான் வாழவைப்பேன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படப்பிடிப்பின் போது வந்து ரஜினியோட அர்ப்பணிப்பை கண்டு சிவாஜி கணேசன் உட்பட படக்குழுவினர் எல்லாருமே அவரை வெகுவாக பாராட்டினாங்களாம். அது மட்டும் இல்லாமல் திரிசூலம் போன்ற பிரம்மாண்ட படங்களுக்கு இடையே வந்து இந்த நான் வாழ வைப்பேன் திரைப்படம் வந்து திரையரங்குகளில் வெளியாகி 100 நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை படைச்சிருக்குதான்.

5:47 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 1979 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் கல்யாண ராமன். 1979 வெளிவந்த தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்த திரைப்படம் தான் இந்த கல்யாண ராமன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி நடிப்பில் ஜி என் ரங்கராஜன் இயக்கத்தில் வெளியான ஒரு அமானுஷ்ய நகைச்சுவை திரைப்படம். இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால் ரசிக்கப்படக்கூடிய ஒரு காவியமாக திகழ்ந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு படத்தோட வெற்றியை தொடர்ந்து அதோட அடுத்த பாகம் எடுக்கப்பட்ட ஒரு முதல் திரைப்படம் தான் வந்து கல்யாண ராமன் திரைப்படம். இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு 1985 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ஜப்பானில் கல்யாண ராமன் என்ற அடுத்த பாகமும் வெளியாகியிருக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படத்தோட தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் வந்து தொடக்கத்தில் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இந்த ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு அவர்களினோட டேட் அதாவது தேதிகளையும் வாங்கி வச்சிருக்காரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ரெண்டு பேருமே வந்து தனித்தனி படங்களில் நடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுனால கமலுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த கதை தான் வந்து கல்யாண ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதை. ரஜினிக்குன்னு தனியாக ஒரு படமும் உருவாக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் அப்பாவியான கல்யாணம் கதாபாத்திரத்துக்காக கமலஹாசனுக்கு வந்து பெரிய துருத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயற்கை பல்லு செட்டு அணிந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த வித்தியாசமான தோற்றத்தை பஞ்சு அருணாச்சலம் அவர் தான் வந்து வடிவமைக்க சொன்னாராம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை. யார் ஒருவர் நம் கஷ்டமான நேரங்களில் கூடவே இருக்கிறார்களோ அவர்களே நம் சந்தோஷமான நேரங்களில் கூடவே இருக்க தகுதியானவர்கள்.

நேரம் 6:10. நாளை எல்லாம் மாறும் என்று தமக்குள்ளே ஆறுதல் சொல்வதை விடுத்து இன்று என்ற நிஜ உலகினில் நாம் முயற்சியை கையாள பழகிக்கொள்ள வேண்டும்.

நேரம் 6:15. நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்பது போல் அன்பை அன்பால் தான் வெல்ல முடியும்.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எதுவாக இருந்தாலும் கடந்து பழகினால் சிறிது காலத்தில் நிறைவாகிவிடும்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:30 ஆயாச்சுங்க. நேர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். மாவட்ட தலைமையகத்திலிருந்து

பட்ட செய்திகள் சேவை செய்திகளாக கொடுக்கப்படுகிறது. இதன் இடையிடையே அருமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலாவதாக காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

நேரம் 6:42. நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. சேவை செய்திகள். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து பெறப்பட்ட செய்தி. தூத்துக்குடி மாவட்டத்தில் குதிரை சவாரி, பொருட்களை எடுத்துச் செல்லுதல், பயணிகளை ஏற்றுச் செல்லுதல், சவாரி பயிற்சி பள்ளிகள், பந்தயம் மற்றும் திருமண நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய குதிரைகள் மற்றும் பிற குதிரை இனங்களையும் தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்தின் இணையதளத்தில் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குதிரை உரிமையாளர்களும் தங்களின் குதிரைகள் மற்றும் பிற குதிரை இனங்களின் முழுமையான விவரங்களை தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்து விலங்குகள் நல விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். பதிவு மற்றும் வழிகாட்டுதலுக்கு அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனையை அணுகலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேர்களின் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கிறது. பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 அடுத்த சேவை செய்தி என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய செய்தி. தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் அரசு பொருட்காட்சி நடைபெற திட்டமிடப்பட்டு அதற்கான முன் ஏற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை எதிரில் உள்ள பிளேரன்ஸ் ஸ்வேன்சன் காது கேளாதோர் மேல்நிலைப்பள்ளி அருகில் உள்ள மைதானத்தில் அரசு பொருட்காட்சி இந்த ஆண்டு வருகின்ற 29 சனிக்கிழமை முதல் தொடங்கி தொடர்ந்து 45 நடைபெற உள்ளது. அரசு பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, வனத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, காவல்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை, தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, கைத்தறி மற்றும் கதர் கிராம தொழில்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்துத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உள்ளிட்ட 26 அரசு துறை அரங்குகள் மற்றும் மாநகராட்சி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் ஆவின், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் கோஆப்டெக்ஸ், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போன்ற அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. அரசு பொருட்காட்சி தினசரி மாலை 4 முதல் இரவு 10 வரை நடைபெறும். பொதுமக்களின் வசதிக்காக பொருட்காட்சி துவக்க நாள் முதல் நிறைவு நாள் வரை தினமும் பிற்பகல்

3 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு பொருட்காட்சி முன்பு நின்று செல்லும். அரசு பொருட்காட்சியின் நுழைவு கட்டணமாக பெரியவர்கள் 15 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு சலுகையாக கட்டணமாக 5 ரூபாயும் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பொருட்காட்சியினை சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை கண்டு கழித்திடும் வகையில் பொழுதுபோக்கு அம்சங்கள் ராட்டினங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களின் அரங்குகள் மற்றும் சிற்றுண்டி அரங்குகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் அரசு பொருட்காட்சிக்கு வருகை தந்து பார்வையிடுமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேர்களே, சேவை செய்தி நிகழ்ச்சியின் நிறைவாக காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்மார் மணி 55 நிமிடம். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று மாலை 27 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல், 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் சிந்தனைகள். 10:00 சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேயர்கள் விரும்பும் இனிய பாடல்கள் கேட்டு மகிழலாம். நேர்களை, இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் உரையினை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அருகே அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதீபா அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று, இதில் உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற தலைப்பில் பேசலாம். 10:02 மனம் விரும்புவதை நேர் விருப்ப பாடல், 11:02 மணித்திருநாடு, இதில் தேசிய ரயில் அருங்காட்சியகம் பற்றிய தகவல். நண்பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியில் திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டின் பெருமையை பேசுவது நல்லதா. 1:00 நலம்தானாவில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானாவில் தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அருகம்புல்லின் மருத்துவ குணங்கள். இரண்டு மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல், நாளை மாலை 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், நாளை மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள். நாளை இரவு 8:05 ஊரும் உறவும், இதில் ஒயில் கும்மி பாடல்கள் வழங்குபவர் சிவகிரி எம் அண்ணாதுரை குழுவினர். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் வள்ளலாரின் மனுமுறை கண்ட வாசகம். நாளை இரவு 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டது இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01 ஆகிக்கொண்டிருக்கிறது. நெல்லை பண்பலை 102.6 கேட்கவிருப்பது அறிவியல் தகவல்கள். அறிவியல் என்பது எப்போதும் சுவாரஸ்யமானது. நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்திருக்கின்றன. உங்கள் சிந்தனையை தூண்டும் சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்களை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் இரவு 7:06 நிமிடமாய் கொண்டிருக்கிறது. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்திய எரிசக்தி துறையில் தற்போது எத்தனால் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதுங்க. எத்தனால் என்பது கரும்பு, சோளம் உள்ளிட்ட தானியங்களை நொதிக்க செய்து தயாரிக்கப்படும் ஒரு வகை எரியக்கூடிய நிறமற்ற ஆல்கஹால். இது வாகன உயிரி எரிபொருளாகவும், மருந்து தயாரிப்புகள், கிருமி நாசினிகளில் கரைப்பானாகவும், மதுபானங்களில் ஒரு மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது எத்தனால். இதை எத்தில் ஆல்கஹால் என்றும் அழைப்பார்கள். உலகின் மொத்த எத்தனால் உற்பத்தியில் 80% முதல் இரண்டு இடத்தில் அமெரிக்கா, பிரேசில் உள்ளது, மூன்றாவது இடத்தில்தான் இந்தியா உள்ளது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். அடுத்ததாக மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 7:12. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. பூமியின் வட தென் துருவங்களுக்கு இடையே நடுப்பகுதியில் பூமியை சுற்றி வரும் ஒரு கற்பனை கோடு தான் பூமத்திய ரேகை. இதன் அருகிலுள்ள கொலம்பியா, பிரேசில், உகாண்டா, மாலத்தீவு, இந்தோனேசியா, கிரிபாதி உள்ளிட்ட நாடுகளில் ஆண்டு முழுவதும் சூரிய ஒளி கிடைப்பதால் வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸுக்கு மேல் இருக்கும். இதனால் இந்த பகுதியில் பனிப்பொழிவு இருக்காது. பனி என்பது மேகங்களில் உள்ள நீர்த்துளிகள் உறைந்து பனிக்கற்களாக மாறும்போது உருவாகிறது. வெப்பநிலை குறைவாக இருக்கும்போது மட்டுமே இது நிகழும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 உடன்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. அறிவியல் தகவல்கள். மூளையின் அறிவுசார் உளவியல் செயல்பாடு ஆகியவை 30 வயதில் உச்சத்திலிருந்து பின் குறைய துவங்கும் என பலர் நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் 55 முதல் 60 வயதில்தான் சிறப்பாக இருக்கும் என மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் வேறு விதமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பணி நினைவாற்றல் உள்ளிட்ட திறன்கள் 20 வயது முதல் பிற்பாதியில் குறைந்தாலும் நிதிசார், உணவுசார், நுண்ணறிவு, கடமை உள்ளிட்ட திறன்கள் வயது கூட கூடத்தான் மேம்படுகிறது. அனைத்து திறன்களையும் ஒருங்கிணைத்து ஆராய்ந்தபோது உளவியல் ரீதியான செயல்பாடு வந்து 55 முதல் 60 வயதில்தான் உச்சம் தொடுவதாக கண்டறிந்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழக ஆய்வாளர்கள். நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டு இணைந்திருக்கலாம்.

நேரம் 7:23 ஆகிக்கொண்டிருக்கிறது. அறிவியல் தகவல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜப்பான் விண்வெளி மையம் விண்கற்களை ஆய்வு செய்ய ஹயபுசா 2 என்ற விண்கலத்தை அனுப்பியிருக்கிறது. இது 2020 ரியுகு விண்கல்லில் தரையிறங்கி அதன் பாறை மண் மாதிரியை பூமிக்கு கொண்டு வந்தது. இந்த விண்கலம் 2026 ஜூலை 5 டோரிஃபோன் எனும் விண்கல்லை படம் பிடித்திருக்கிறது. இது பூமியிலிருந்து 10 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதாங்க. 1476 அடி அகலம் கொண்ட இந்த விண்கல் 2 விண்கல் சேர்ந்து இருப்பது போல் இருக்குமாம். இதற்கு காரணம், இது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் 2 விண்கல் ஒன்றாக நகர்ந்து மெதுவாக இணைந்து உருவாயிருக்கலாம் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். அடுத்ததாக, இந்தியாவில் விவசாயத்திலிருந்து ஆண்டுக்கு 10 கோடி மெட்ரிக் டன் உயிரி கழிவுகள் வெளியிடப்படுகின்றதாம். இந்த நிலையில்தான் இதை பயனுள்ள வகையில் மாற்றுவது தொடர்பாக மத்திய சாலை ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தினாங்க. இதில் நெல் உமி, கரும்பு சக்கை கழிவுகளை வெப்ப வேதியியல் முறைக்கு உட்படுத்தி பசுமை கான்கிரீட் தயாரிப்பில் சிமெண்டுக்கு பதிலாக ஒரு பாதியாக பயன்படுத்தலாம் என கண்டறிந்தார்கள். இதனாலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பதுடன் கழிவு மேலாண்மை வளங்கள் மறுபயன்பாட்டை மேம்படுத்த முடியும் என தெரிவிக்கின்றனர் விஞ்ஞானிகள். நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவாக சுந்தர புருஷன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை தொடர்ந்து 7:30 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் விரும்பி கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல், தங்களுக்கு விருப்பமான பாடலை அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்பி விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இது. நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் வருது, யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஆழ்வான் துளுக்கப்பட்டியிலிருந்து தாவீது, கனகராஜ், களஞ்சியம், கரம்பை பொட்டல், பால்பாண்டி, மேரி, குணசேகர், லதா, குமார், தனலட்சுமி, உடையாம்புலி, மரியதாஸ், திருப்பதி, கண்டபெட்டி, வில்சன் மற்றும் நெல்லை டவுன், கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து, சௌமியா இவங்க கூட சென்னையிலிருந்து வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலிசை, மணிவண்ணன், மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், வாகையூர், ராமசாமி, சங்கராபுரம், பொன் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆயுசு 100.

ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6 நேரம் 7:38 ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரக்குறிச்சி புதுக்குடியிலிருந்து கனகா சங்கர், அருணா ராம்குமார், புவனா வெங்கடேஷ், தேவிகா சுரேஷ், லீலாவதி செல்வம் மற்றும் இவர்களோடு சேர்ந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரனும் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மூவேந்தர்.

0: நேர்களின் நினைவிற்கு. நேர்களே, இன்று 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இந்த குக்கு நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக குரல் பதிவு போட்டு அந்த குரல் பதிவு உங்கள் குரலோடு சேர்ந்து அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நீங்கள் 9443630794 இந்த எண்ணை சேவ் பண்ணி அதில் வருகிற வாட்ஸ்அப் ஆப்ஷனில் நீங்கள் குரல் பதிவு போடலாம். நான் இந்த ஊர்லேருந்து நான் பேசுகிறேன், இந்த திரைப்படத்திலேருந்து இந்த பாடல் வேணும் என்று நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ, உங்கள் ஊர் பேர், உங்கள் பேரே சொல்லிவிட்டு என்ன பாடல், என்ன பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அதெல்லாம் சொன்னீங்கனாலே உங்கள் குரல் காற்றலைகளில் கேட்கலாம், உங்கள் விருப்பமான பாடலையும் கேட்டு மகிழலாம். இன்றிரவு 8:05 முதல் குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆசை அஞ்சல்
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி ஸ்பிக் நகர்லேருந்து ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரிலிருந்து செல்லப்பாண்டியன், ஜெயராணி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க கூட தூத்துக்குடி மாவட்டத்தின் முள்ளக்காடிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி பாபு, பாலமுருகன், உடன்குடியிலிருந்து செல்வன் ராஜபூபதி, சத்தியமங்கலம் கேஎன் பாளையத்திலிருந்து பேச்சுமுத்து, நெல்லை டவுன் கல்லணை நடராஜன், பரமசிவானந்தம் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்பு கட்டளை.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆசை அஞ்சல் கேட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டவர் யார் என்றால், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர் விரும்பி கேட்ட பாடல் என்ன படம் என்றால், எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆனந்தம் அமர்க்கலம் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி நிறைவு பாடலையை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மதுரையிலிருந்து, மதுரை சந்தப்பேட்டையிலிருந்து ஓகே சிவா, மஞ்சுளா, வெங்கடேஷ் பாபு, கீர்த்திகா, சுரேஷ், பிரணீதா, பிரணவ், வண்டியூர், சக்தி ஜனார்தனன், கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, நந்தினி, மான்ஷிப், பிரணீதா, மோதிலால், மாலதி, தங்கமாயன், மணிமாலா, மந்தாகினி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பசங்க.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது ஆசை அஞ்சல். இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: சுப்பிரமணி கன்னியப்பன். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். கைலாஸ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்கள் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசூலி அனல்மின் திட்டப் பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ் குமார் நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டுமென்றும் நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும் அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்படுவதாகவும் இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய மட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதி சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான 2 மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:05 ஆயாச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நிலை பண்பலை மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸில் வாட்ஸ்அப் எண்ணான 9443360794 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் என பாடலோ, பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், ஊர் பெயர், இதனை குரல் பதிவு மூலமாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் குரலில் நீங்கள் பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து. இது இளங்காற்று. குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் என பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்
2: முத்துக்குமார் சார் அவர்களுக்கு.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: சாம்பவர் வடகரையிலிருந்து ஐயப்பன்.
1: வணக்கம்.
0: மாநகர காவல் படத்திலிருந்து வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை. இந்த பாடலை எனக்காக ஒலிபரப்பு செய்யுங்கள். நன்றி சார்.
1: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

0: ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம், என்ன பாடல் கேட்குறாங்கன்னு தெரிந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க. வருக வணக்கம்
1: சார். இனியரோ வணக்கம். வெங்கடேஸ்வரம் பாலகிருஷ்ணன் படம் நினைவு சின்னம் பாடல். ஒரு கிள்ளை என்னையும் பற்றி உன்னையும் பற்றி அட என்னென்னமோ சொல்லுறாங்க. இந்த பாடல் பாடுங்க. நன்றி.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்க.
2: என்ன பத்தி

0: நேரம் இரவு 8:17. குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க? வருக வணக்கம்.
1: வணக்கம். நெல்லை பண்பலை கிளச்சுரண்டையிலிருந்து பிரம்மசித்தி செல்வராஜ், முத்துபாலகிருஷ்ணன், முத்துச்செல்வன். உங்களுக்கு பிடித்த பாடல் ரோஜா மலரை படத்திலிருந்து அழக ஓவியம் சிலையானது. நன்றி.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:24 நிமிடமாய் கொண்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்குறாங்க? பிறகு வணக்கம்.
1: வணக்கம், ஆனங்குளத்துலேருந்து நான் சத்யா பேசுகிறேன். எனக்கு நம்ம அண்ணாச்சி படத்துலேருந்து சேர சோழ பாடிடலாம் அந்த பாடல் போடுங்க சார். நன்றி.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் இதை வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.
2: சேர சோழ பாண்டியரெல்லாம் மாமன் கிட்ட தோத்துடணும், வில்லடிச்ச ராம கூட

0: கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 8:30 ஆகி கொண்டிருக்கிறது. குக்கு நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க? வருக வணக்கம்.
2: இரவு வணக்கம் சார். திருநெல்வேலி டவுன்லேருந்து வள்ளிராஜ் பஸ்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
2: படம் பேர் வந்து துள்ளாத மனமே துள்ளும், பாடல் வந்து 20 கோடிகள். நன்றி, வணக்கம்.
1: அந்த திரைப்படத்தின் பேர் வந்து துள்ளாத மனமும் துள்ளும், திரைப்படம் அந்த பாடல் வந்து 20 கோடி நிலவுகள் கூடி என்ற பாடல். சரிங்களா, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு இணைந்திருக்கிறீர்கள் குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க வருக? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தென்காசியிலிருந்து முருகன்.
0: சொல்லுங்க.
1: இந்த குக்கு நிகழ்ச்சியில வந்து நான் விரும்பும் பாடல் ராஜாதி ராஜா படத்திலிருந்து மீனம்மா மீனம்மா என்ற பாடல் எனக்கு ஒளிபரப்பும்.
0: ஓகே, உங்களுக்கான அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:41 ஆகிக்கொண்டிருக்கிறது. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர்விருப்பு பாடல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். செம்பருத்தி பாடல், நிலா காயும் நேரம், சென்னை இயலுநர் அப்தாயர். வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்களுக்கான அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:46. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறேன். குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க? வருக வணக்கம்.
1: தை தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தை தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தாத்தா. மலேசிய வாசுதேவன் குரலில் சகலாலா வல்லவன் என்ற படத்திலிருந்து விரும்பி பாடலை கேட்பது சிந்து பூந்தரை முருகன். நன்றி
0: நன்றி நன்றி. இதோ உங்கள் பாடல் வந்து கொண்டிருக்கிறது கேட்டு

0: ஆட்டம் பாட்டம் தொழில் இசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்குறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம். கிளாக்குளம் சுமதி. படம் தென்றலே என்னை தொடு. பாடல் தென்றல் வந்து என்னை தொடும். ஒளிபரப்பவும். நன்றி
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:55 ஆயாச்சுங்க. குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. நிறைவாக ஒலிக்கும் பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
1: வணக்கம், நான் கட்டேரிப்பட்டியிலிருந்து பிரதிபா பேசுறேன். எனக்கு கச்சேரி ஆரம்பம் படத்திலிருந்து கச்சேரி சாங் தாங்க.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது நிறைவான பாடலாக.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6. இது இடைவிடாத இசை மாலை.

அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. கேட்டுக்கொண்டிருப்பது இடைவிடாத இசை மாலை.
1: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
2: பட்டுக்கொள்ளவா.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இடைவிடாத இசைமலை. அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சையரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் சிந்தனைகள் இது பற்றி தெரிந்து

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. இலக்கியம் என்பது வெறும் ரசனைக்குரிய ஒன்றாக மட்டும் இல்லாமல் அனுபவமும் அறிவியலும் கலந்த படைப்பாகவே ஆக்கப்பட்டுள்ளன. அன்றைய தமிழர் கண்ட கனவுகளே இன்றைய நிஜங்களாக உருவாகி வருகிறது. இன்று நம் வாழ்வின் அறிவியல் வளர்ச்சியின் ஆணிவராக பழந்தமிழர் வாழ்க்கை அமைந்தது என்றால் அது மிகையில்லை. இதனை பல தமிழ் இலக்கியங்கள் நமக்கு பறைசாற்றுகின்றன. இயற்கை அறிவியலில் ஔவை திருக்குறளின் பெருமையை உரைக்கும்போது, அணுவை பிளந்து ஏழ்கடலை புகட்டி குறுக தெரித்த குறள் என்கிறார். அணு என்பது கண்களுக்கு புலப்படாத மிக சிறிய மூலக்கூறு என்பது அறிவியலின் கண்டுபிடிப்பு. ஆயினும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஔவை அதனை அறிந்திருந்ததும் அணுவை பிளப்பது குறித்த பாடலில் கூறியிருப்பதும் வியப்பிற்குரியதுதானே. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

நெல்லை பண்பலை 102.6 இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐம்பூதங்களால் உருவானது இவ்வுலகமெனில் அது எவ்விதம் என்ற கேள்வி அறிவியலுக்கு சவாலாக அமைந்தது ஒரு காலத்தில். ஆனால் பரிபாடலின் ஒரு பாடலில், கருவலர் வான்திசையில் தோன்றி உருவறி வாரா ஒன்றன் ஊழியும், உந்துவழி கிளர்ந்த உளமூல் ஊழியும், செந்தி சுடறிய ஊழியும், பணியோடு தன்பெயல் தலையிய ஊழியும், அவையர் நுண்முறை வெள்ள முழ்கியார் தருபு உள்ளிப்பிகிய இருநிலத் தூளியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் வானிலிருந்து காற்றும், காற்றிலிருந்து தீயும், தீயிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் தோன்றிய நிலைகளை கூறியுள்ளார். இவை மட்டுமின்றி கதிரவனிலிருந்து பிரிந்து பூமி நீண்ட காலத்திற்கு நெருப்புக்கோளமாக இருந்தது என்றும், அது காலப்போக்கில் சிறிது சிறிதாக குளிர்ந்து பனிப்படலமாக மாறி பின் நெடுநாட்களுக்கு பிறகு நிலம் தோன்றியது என்றும் உலகின் தோற்றம் குறித்து பல அறிவியல் உண்மைகளை விளக்குகிறது. அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் தமிழரின் அண்டம் குறித்த அறிவு என்னென்ன வியப்பில் ஆழ்த்துகிறது நம்மை, மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நெல்லை பண்பலை 102.6 இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் சிந்தனைகள் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக, மேகம் கடல் நீரை பெற்று மழையாக பொழிகிறது என்பது அறிவியல் கண்டுபிடிப்பு. இது ஒரு நாள் ஆய்வின் முடிவல்ல, பல்லாண்டுகளின் பலன். ஆனால் இதனை விளக்கும் முகமாக, நிறைகடல் முகந்தூராய் நிறைந்து நீர் தழும்பும் தன் புரைதவிர்ப்பு அசைவிட என்று பரிபாடலில், முகில்கள் கடலின் கண் நீரை முகர்ந்து கொண்டு வந்து ஊழின் முடிவின் கண் முழுகுவிக்க முயன்றது போல் மழை பெய்தது என்ற கருத்து கூறப்படுகிறது. இவை ஆய்வின் வெளிப்பாடுகள் அல்ல, அன்றைய தமிழரின் அறிவின் வெளிப்பாடுகள். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. இன்றைய மருத்துவ உலகம் மனிதனை காப்பாற்ற மரணத்தின் வாசல் வரை செல்கிறது. குளோனிங் முறை என்று உயிரின் மாதிரிகளாக புதிய உயிர்களை உருவாக்கும் அளவு வளர்ந்துவிட்டது அறிவியல். ஆனால் மருத்துவ படிப்புகளோ செயல்முறை பயிற்சிகளோ இல்லாத அந்த காலகட்டத்திலும் சித்தர்களும் சிறந்த வைத்தியர்களும் வாழ்ந்துள்ளதை அவர்கள் படைத்த இலக்கியங்கள் நமக்கு கூறுகின்றன என்று திருமூலர் இயற்றிய திருமந்திர பாடலை கேட்கும்போது, தாயின் உதிரத்தில் மலம் நீர் மிகுந்திருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு உடல்நல குறைபாடு உருவாகும் என்று கூறியிருக்கிறார் திருமூலர். நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் இம்சையரசன் முத்துக்குமார்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 12:10.
1: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
2: புத்தம் புது மலரே, என் ஆசை சொல்லவா.
1: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

0: நேர்கள் தங்களுக்கு பிடித்த மெலடி பாடல்களை கேட்டு வரும் நேரம் இது. சுகமான ராகங்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256111332 மற்றும் ஒரு எண் 0462256111333 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சையரசன் முத்துக்குமார்.
1: தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளா.
0: சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் முதல் அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். என்ன பாடல் கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: சார் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம்
2: சார். புல்லுக்காட்டு வளர்ச்சியிலிருந்து முருகேசன்.
0: முருகேசன் சார் சொல்லுங்க, எப்பவும் கடைசியில் வருவீங்க, இன்னைக்கு முதல் நேரம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்
2: சார்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும்? ஒரு மெலடி பாடலாக கேளுங்க.
2: கேக்கேன் சார். செண்பகமே செண்பகமே படத்திலிருந்து. வாசலிலே பூசணி பூ வச்சி புட்டா வச்சி புட்டா அந்த பாட்டை போடுங்க சார்.
0: பாடலை பாடும்போதே படிச்சு சந்தோஷமா இருக்கு போல இருக்குது.
2: ஆமாம் சார்.
0: ஓகே, அந்த பாடலை அப்படி கேட்டுட்டு இணைந்திருங்கள். மத்திய அலை 1000

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: அன்பு வணக்கம் கூறும் நபரின் பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: பூமாரி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன கேட்கலாம்?
1: காவல் கீதம் படத்துல இருந்து.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது கேட்டு.

நேரம் இரவு 10:12. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பழனி பேசுறேன் சார்.
0: உடையாம்புலியிலிருந்து பழனி?
1: ஆமாம் சார்.
0: பழனி சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்.
1: ராஜா ராஜா தான் படத்தில் மாமரத்தி கொயிலே அந்த பாடல் சார்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை 102.6 MHz மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில்.

0: மனதிற்கு இனிய கீதங்கள் செவியோர் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நேரம் இரவு 10:18. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: நான் புதுக்கோட்டையிலிருந்து கற்பகவல்லி
0: மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? ஒரு மெலடி பாடலா கேளுங்க.
1: எனக்கு வந்து பூமலை பொழியுது பாடத்திலிருந்து நரியா நதி, அந்த பாட்டு வைங்க சார்.
0: ஓகே, அந்த பாடல் வைத்திரலாம். நீங்களும் கேட்டுட்டு இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்

0: நேரம் இரவு 10:23. சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர் சொல்லிக்கங்க.
1: அனைவரும்
0: நலமாக இருக்கிறோம் சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் அடிமை இல்லை படத்தில் நின்று

0: மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.

0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோவில்பட்டியிலிருந்து தீபா பேசுகிறேன்.
0: கோவில்பட்டியிலிருந்து தீபா மேடம், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஒரு மெலடி பாடலாக கேளுங்க.
1: தாய் சபதம் படத்திலிருந்து சொல்லாமல் தானே.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் தந்துடலாம். கேட்டுட்டு இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

0: புள்ளியார் மெகா ஹிட்ஸ் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்குடியிலிருந்து சுப்பிரமணியன் புஷ்பம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மேடம், உங்களுக்கு பிடித்தமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து மேகங்களே வாழ்த்துகிறேன், இந்த பாட்டு கொடுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:39. கேட்டுட்டு இருக்கிறீங்க சுகமான ராகங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். உங்க பேர் என்ன சொல்லிக்கலாம்?
1: மகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும்? ஒரு மெலடி பாடலா கேட்கலாம்.
1: நல்லதொரு குடும்பம் படத்துல இருந்து
0: இந்த பாட்டு. ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:44. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்வோம். வருக வணக்கம்.
1: அன்பான சார், பண்பான வணக்கம் சார்.
0: பண்பான வணக்கம் சொல்லும் நபரின் பேர் என்னவோ?
1: இடையர்தவணையிலிருந்து மாறி.
0: இடையர்தவணையிலிருந்து மாறி.
1: மாறி
0: மாறி மேடம் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அம்மா பிள்ளை படத்திலிருந்து இனிய தென்றலே இரு கைகள் வீசி வந்த பாட்டு சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்க.
1: நன்றி
0: நன்றி.
2: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா.

0: நேரம் இரவு 10:50. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சுதா பேசுறேன், உடையாம்புலிருந்து.
0: உடையாம்புலிருந்து சுதா மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு காவலுக்கு கெட்டிக்காரன் படத்துல இருந்து சோலை இளங்கி அரையணி அந்த சாங்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது.
1: நன்றி
0: நன்றி, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:55. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராசாத்தி பேசுறேன்.
0: ராசாத்தி மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: கொட்டாம்பாக்கு குழந்தை வச்சு போடணும்.
0: ஓகே, நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 11 மணி. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைவரும் அடுத்த அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: சகோதரியின் பெயர் சொல்லிக்கலாமா? சொன்னலதா மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு உதல் வசந்த கிழங்கு. ஆறு அது ஆலம் இல்ல, அது சேரும் கடல் வானம் இல்ல, அந்த பாட்டு கொடுத்துருங்க. நன்றியா.

நேரம் இரவு 11:05. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒலிக்கும் பாடல் சின்ன பூவை மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சி ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் இம்சை அரசன், முத்துக்குமார் சரிமுத்து. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: திரைகானத்தில் முதல் பாடலாக TM சவுந்தரராஜன் P. சுசிலா குரலில், கண்ணதாசனின் வரிகளில் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நான் சொல்றதுக்கு எது தான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போவேன்.
0: கூடாது.
1: போய் தான் தீருவேன். போய் தான்
2: தீருவேன். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

பதினோரு மணி 43 நிமிடமாகுது. திரைக்கானத்தில் அடுத்ததாக உயிரா மானமா திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்லாரீஸ்வரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: அடுத்ததாக எங்க ஊர் ராஜா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல்.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க.

0: போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: பதினோரு மணி 56 நிமிடமாகுது. திரைக்கானத்தின் இன்றைய நிறைவை தரக்கூடிய பாடலாக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வது இரவின் மடியில். இரவின் மடியில் இரண்டு படங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக உழவன் திரைப்படத்திலிருந்தும் வள்ளி திரைப்படத்திலிருந்தும் பாடல் கேட்க இருக்கோம். உழவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஜி வி பிரகாஷ்குமார், சித்ரா, மாஸ்டர் பிரசன்னா, கே ஜே யேசுதாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா, ஷாகுல் ஹமீத், ஜி வி பிரகாஷ் இவங்க எல்லாருடைய குரல்லையும் பாடல் கேட்க இருக்கோம். கேட்டு நினைந்திருங்கள்.

12:40 இரவின் மடியில் நிகழ்ச்சியில் நடந்ததாக வள்ளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் என் சுரேந்தர், மின்மினி மற்றும் குழுவினர், லதா ரஜினிகாந்த் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் பாடல்கள்.

ஆகாஷ்வாணி, நேரம் நள்ளிரவு 1:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் நினைவில் நின்றவை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியுடைய முதல் பாடலா சாரதா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கும். அதனைத் தொடர்ந்து போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்தும் நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகுது. முதலாவதாக சாரதா திரைப்படத்தில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசீலா, எல்.ஆர். ஈஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி இவர்கள் குரல்களில் பாடல்.

ஆகாஷ்வாணியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைவில் நின்றவை. நேரம் 1:30. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிபி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி, ஜே பி சந்திரபாபு, எல் ஆர் ஈஸ்வரி, டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன் குரல்களில் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

1:47 ஆகுது. நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நெஞ்சம் நெஞ்சில் ஒரு அலையும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலகில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளி விழா, பட்டிக்காடா பட்டணமா, நல்ல நேரம் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் வெள்ளி விழா படத்திலிருந்து பாடல்கள்.

வெள்ளி விழா படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எல் ஆர் ஈஸ்வரி, பி சுசீலா, டி எம் சௌந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர். அடுத்து பட்டிக்காடா பட்டணமா படத்திலிருந்து பாடல்கள்.

கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ண.

0: அதுதான் மானம்.
1: பதில் நல்வாழ்த்து.

மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே, கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவரை மறக்காதே. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை.

ஒலித்த பட்டிக்காடா பட்டணமா படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குழுவினர், எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர். கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சமறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து நல்ல நேரம் படத்திலிருந்து பாடல்கள்.

ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும்.

உன் தம்பி நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் வெலாயத்கான் அவர்களின் சித்தாரிசை கேட்டீர்கள். உஸ்தாத் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தப்லா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பெரும்பேர் டி.ஆர். சேதுராமன் அவர்கள் தவில். துவக்கமாக வரவல்லப ரமணா ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம் ஜி.என். பாலசுப்ரமணியம் இயற்றியது.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெரும் பேர் டி ஆர் சேத்ராமன் அவர்கள் தவில். கலிகி உண்டே கதா, தியாகராஜ கீர்த்தனை, ராகம் கீரவாணி, ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலைய நிகழ்ச்சிகளில் தொடர்வது புலரும் பொழுது. ஆதிபராசக்தி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடலோடு இனிதே புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

நேரம் 5:49:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து திருவிளையாடல் படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.